0: You're listening to CMR FM 101.3. Listen to us around the universe. www.cmr.fm.
1: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று மே மாதம் 7ஆம் திகதி வியாழக்கிழமை. இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழகம் 101.3. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இன்றைய நிகழ்ச்சிகளில் இரவு 9:30 வழமை போலவே நீங்கள் இலங்கை இந்திய செய்தி அறிக்கையை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 வானொலி வருகிறது செய்தியின் பின்னணியில். 10:45 உங்களை மகிழ்விக்க வருகிறது சைக்கிள் கடை கந்தசாமி. 11 மணிக்கு திரைப்புதிர நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொள்ளலாம். 12 மணிக்கு வானொலிக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. தொடர்ந்தும் காலை 9 மணி வரை சிஎம்ஆர் தமிழகமோடு இணைந்து பயணிக்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். 8°C இருக்கிறது. பரவலாக பல இடங்களிலுமே முகில்மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 3 கிலோமீட்டர் வகத்தில் சீராக வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னிரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 3°C காணப்படும். இன்றைய பின்னிரவில் சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் மிகளிலே பாரிய மாற்றம் இருக்கிறது. ஆமாம், இன்று நள்ளிரவின் பின்னர் 6% குறைவடைகிறது. 6% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 183.9% காணப்படும். இன்று மே மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள் சார்பிலும், நிர்வாகத்தின் சார்பிலும், நேர்களின் சார்பிலும் அன்பான வாழ்த்துக்கள். கலைஞர் நேரம் 9:06.

0: ஒழித்த பாடல் லீடர் திரைப்படத்திற்காக ஒழித்தது. பாடலை சுவேதா மோகன், கபில் கபிலன் ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள். கலைஞர் நேரம் 9:11. க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோர்கேஜ் பெறுவதில் சிக்கலா? பிரைவேட் மோர்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகிறீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோர்கேஜை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரதீஷ் செல்வம், 416-268-0155. உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாத கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெப்ட் கன்சாலிடேஷன் மூலம் படக்கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். ஓம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜ்களுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்றுத்தருகிறார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மோர்கேஜ் உங்கள் நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர். பிரதீஷ் செல்வம், 416-268-0155, 416-268-0155.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222-416-700-2222-j.ca.
4: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கலக நேரம் 9:15. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். அவசர கால சட்ட நீடிப்பு மீதான தீர்மானம் இலங்கை நாடாளுமன்றத்தில் 145 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிராக 6 வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டன. யாபஸ் கொள்வனவு மோசடி விடயத்தில் கபில சந்திரசேனாவுக்கு பிணை வழங்குவதற்காக அவரின் உறவினர்கள் என பொய் கூறிய இருவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைப்போம் என கூறியதாலேயே அதை நிரூபிக்குமாறு கூறி தவேக்காவின் வேண்டுகோளை நிராகரித்ததாக ஆளுநர் விளக்கமளித்திருக்கிறார். கனடாவின் புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆர்பர் ஜூன் 8 பொறுப்பேற்பார் என கனடிய பாரம்பரியத்துறை உறுதி செய்திருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா வழங்கிய 14 அம்ச வரைவு திட்டத்தை ஈரான் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள். கலக நேரம் 9:16. ஒலிக்கும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா.

0: கலைஞர் 9:21 நேர்கள் கட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் 101.3. உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுட்காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்காக சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462.
5: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நேர்கள், 9:30 இலங்கை இந்திய செய்தி அறிக்கையை கேட்கலாம். ஒலிக்கும் பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக அருண்மொழி, மலேசியா வாசுதவன், மின்மினி ஆகியோர் பாடியது. பாடல்வர்கள் கவிஞர் வாலி, பாடல் கணிசை இசைஞானி இளையராஜா.

வணக்கம். நேரம் 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற மெட்ரோ பேருந்து திட்டத்திற்காக சுமார் 7 பில்லியன் ரூபாய் பொதுப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் உலகின் 40 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு இலவச விசா வழங்கும் நடைமுறைக்கான விதிமுறைகளுக்கு நாடாளுமன்றம் இன்று அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இந்தியா மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கிடையே புதிய ஒப்பந்தங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவால் முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கை இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது.

0: இலங்கை செய்திகள்.
1: நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் உலகின் 40 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு இலவச விசா வழங்கும் நடைமுறைக்கான விதிமுறைகளுக்கு நாடாளுமன்றம் இன்று அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த புதிய திருத்தங்கள் குறித்து பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால சபையில் விளக்கமளித்தார். புதிய விதிமுறைகளின்படி தெரிவு செய்யப்பட்ட 40 நாடுகளின் சுற்றுலாப் பயணிகள் 30 நாட்கள் தங்கியிருப்பதற்கான இலவச விசாவை பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கு முன்னர் சீனா, இந்தியா, இந்தோனேசியா, ஜப்பான், மலேசியா, ரஷ்யா மற்றும் தாய்லாந்து ஆகிய 7 நாடுகளுக்கு மாத்திரமே இந்த வசதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆஸ்திரியா, பெலாரஸ், பெல்ஜியம், செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, நோர்வே, போலந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, பஹ்ரைன், ஈரான், இஸ்ரேல், கசகஸ்தான், குவைத், நேபாளம், ஓமான், பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா, தென்கொரியா, துருக்கி, ஐக்கிய அரபு ராஜ்யம், சீனா, இந்தியா, இந்தோனேசியா, ஜப்பான், மலேசியா, ரஷ்யா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு விசா கட்டணம் அறவிடப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்ட்டின் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானியர் ஆண்ட்ரூ பேட்ரிக் ஆகியோர் திருகோணமலை மாநகர முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோரை நேற்று திருகோணமலையில் மாநகர சபை முதல்வர் அலுவலகத்தில் சந்தித்து விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பில் திருகோணமலை மாநகர முதல்வர், பிரதி முதல்வர் மற்றும் மாநகர ஆணையாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது திருகோணமலை மாகாணத்தின் தேவைகள், எதிர்கால அபிவிருத்தி, நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் மாநகர உட்கட்டமைப்பு வசதிகள், சுற்றுலா அபிவிருத்தி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் தொடர்பாகவும் உயர்ஸ்தானிகர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து கலந்துரையாடப்பட்டது. அரசு நடைமுறைப்படுத்தவிருக்கும் காற்றலை திட்டம், கனியமணல் அகழ்வு திட்டம் மற்றும் சுண்ணக்கல் அகழ்வு திட்டம் போன்றவற்றால் கிளிநொச்சியின் பூநகரி, பொன்னாவளி, கிராஞ்சி கிராம சேவையாளர் பிரிவுகளில் வாழ்கின்ற சுமார் 2000 குடும்பங்கள் அவர்களின் வாழ்வாதாரங்களை இழக்கவிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: அனுர அரசு அபிவிருத்தியின் பெயரால் கிளிநொச்சியின் பூநகரி, பொன்னாவளி, கிராஞ்சி கிராம சேவையாளர் பிரிவுகளில் காற்றாலை திட்டம், கனியமணல் அகழ்வு திட்டம் மற்றும் சுண்ணக்கல் அகழ்வு திட்டம் என்பவற்றை நடைமுறைப்படுத்த எண்ணியிருக்கிறது. அதனால் அங்கு வாழ்கின்ற 2000 மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை இழக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பூநகரி பிரதேசர் பிரிவில் கனியமணல் அகழ்வுக்கென 16 சதுர கிலோமீட்டர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 13 சதுர கிலோமீட்டர் பகுதி பொன்னாவளி மற்றும் கிராஞ்சி கிராம பிரிவில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. வலைப்பாடு கிராமத்தின் எருமைத்தீவு கடற்கரையில் இருந்து உள்நோக்கி 1 கிலோமீட்டர் அகலம் மற்றும் மேற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் நீளம் வரை, அதாவது பேய்முனை கீரிக்குடா பகுதி வரை அகழ் பணிகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பாலாவியின் பொன்னாவளிக்கிடையே பெரிய அடிபாட்டு கடற்கரையில் இருந்து உள்நோக்கி 2 சதுர கிலோமீட்டர் பிரதேசம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கடற்தொழிலாளர்கள் தொழில் செய்யும் இடமாக அமைந்திருக்கிறது. அதேபோல மண்டை கல்லாற்றில் கடலில் கடக்கும் இடத்தில் பாலாவி வரை 3 சதுர கிலோமீட்டர் பிரதேசம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கிராஞ்சி கிராமத்தின் பிரிந்தாமத்திலிருந்து நொச்சிமுனை வரை 6 வரையான 2 சதுர கிலோமீட்டர் பிரதேசம் கடற்கரையோரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் எல்லா கடத்தல்களும் துறைமுக பிரதேசங்களும் ஆக்கிரமிக்கப்படுகின்ற சூழல் ஏற்பட்டிருப்பதாக சீனாமிக்குள் எச்சரித்திருக்கின்றன.
1: அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற மெட்ரோ பேருந்து திட்டத்திற்காக சுமார் 7 பில்லியன் ரூபாய் பொதுப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன, மெட்ரோ பேருந்து திட்டம் என்பது இலங்கை போக்குவரத்து சபையின் தற்போதைய முறையை வேறொரு பெயரில் அறிமுகப்படுத்தும் முயற்சியே அன்றி வேறில்லை என தெரிவித்திருக்கிறார். இலங்கை போக்குவரத்து சபையின் காரணமாகவே இலங்கையில் போக்குவரத்து துறை அழிந்தது. இப்போது மெட்ரோ பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் மீண்டும் அதே தவறை செய்கிறது என அவர் குற்றம் சாட்டினார். இந்த திட்டத்தினூடாக திரைசேரியின் நிதி சூறையாடப்படுவதாக குறிப்பிட்ட அவர், இதனை ஒரு தேசிய குற்றம் என வர்ணித்தார். புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதால் பொது போக்குவரத்தில் நிலவும் முறையான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்காது எனவும், இது பழைய தோல்விகளையே மீண்டும் பிரதிபலிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அர்த்தமுள்ள மேம்பாடுகள் எதனையும் வழங்காமல் மக்களின் வரிப்பணத்தை மாத்திரம் இந்த திட்டம் வீணடிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். செம்மணியை சித்துப்பாத்திய மனித புதைக்குழியில் இன்று நடைபெற்ற மூன்றாம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் போது மேலும் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இன்று வியாழக்கிழமை புதிதாக அடையாளப்படுத்தப்பட்ட 4 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து அங்கு அடையாளப்படுத்தப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 259 அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபுரன்.
2: செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழியில் இன்றும் கைக்குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி அங்கு தற்போது முன்னெடுக்கப்படும் மூன்றாம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் போது அதிகளவிலான சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த புதைக்குழியில் இன்று வியாழக்கிழமை புதிதாக அடையாளப்படுத்தப்பட்ட 4 எலும்புக்கூடுகளும் சேர்த்து அடையாளப்படுத்தப்பட்ட மொத்த எலும்புக்கூடின் எண்ணிக்கை 259 அதிகரித்திருக்கிறது. இதனிடையே இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 2 எலும்புக்கூடுகளும் சேர்த்து அங்கு மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 254 உயர்வடைந்திருக்கிறது. இதனிடையே மனித புதைக்குழி அகழ்வு தளத்துக்கு அருகில் காணப்படும் மயானத்தின் தகனமடையும் கிளறப்பட்டு அதன்களும் அகழ்வு பணிகள் நடத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் அங்கு நடந்த அகழ்வின் போது புதிய மனித எலும்புக்கூடு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த எலும்புக்கூடு சுத்தப்படுத்தப்பட்ட வேளை அதற்கான இலக்கமிடப்படவில்லை. எலும்புக்கூட்டின் மண்டியோடு மட்டுமே வெளியில் தெரிகிறது. கழுத்து கீழே உள்ள பகுதி அருகில் இருக்கிற தகனமடையின் கான்கிரீட் அடித்தளத்திற்குள் காணப்படுகிறது. இதனால் எலும்புக்கூட்டினை அகழ்ந்து எடுப்பதற்கு மகாயானத்தில் மேடையை கிளற வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அவதானிகள் தெரிவிக்கின்றனர்.
1: பிணை வழங்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. லஞ்ச ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கலில் சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கையூட்டலாக பெற்றதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. முன்னதாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனாவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னரே பிணை வழங்கப்பட்டிருந்தது. கபில சந்திரசேனா தனக்கு வழங்கப்பட்ட பிணை நிபந்தனைகளை மீறியுள்ளதாகவும் இதன் மூலம் நீதிமன்றத்தின் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளதாகவும் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான பிடியாணை ஒன்றை பிறப்பிக்குமாறு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று மட்டக்களப்பு சின்ன உப்போடை பகுதியில் உள்ள வாவியில் காவல்துறையால் மீட்கப்பட்ட 2 சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: மட்டக்களப்பு வாவியில் நீரில் மூழ்கிய நிலையில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் வியாழக்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளன. உரிமை கோரப்படாத சடலங்களால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு தொட்டியுள்ளது. மட்டக்களப்பு சின்ன உப்போடை பகுதியில் உள்ள வாவியில் 2 சடலங்கள் மிதந்த நிலையில் கரையொதுங்கி இருப்பதை இன்று மாலை அந்த பகுதி மக்கள் அவதானித்து காவல்துறைக்கு தகவல் வழங்கியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் தடயவியல் பிரிவு அதிகாரிகளால் சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. உயிரிழந்தவர்கள் யார், அவர்கள் எவ்வாறு உயிரிழந்தார்கள் என்பது குறித்து விவரங்கள் இன்று மாலை வரை வெளியாகவில்லை. தற்போது நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்து சடல் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை முன்னெடுத்து வருகிறது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இரு ஆண்களும் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் வாவியில் வீசப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் பரவலாக எழுந்திருக்கின்றது.
1: இந்திய செய்திகள். வியட்நாம் ஜனாதிபதி டோ லாம் அவர்களின் இந்திய வருகையொட்டி இரு நாடுகளுக்கும் இடையே வங்கி, கல்வி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்து தற்போது $16 பில்லியன் எட்டியிருக்கிறது. இந்த வர்த்தகத்தை 2030 $25 பில்லியன் உயர்த்துவதே இந்த புதிய ஒப்பந்தங்களின் முக்கிய நோக்கமாகும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய மருந்து நிறுவனங்களுக்கு வியட்நாம் சந்தையில் மருந்துகளை விற்பனை செய்வதற்கான வழிவகை எளிதாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேளாண்மை மற்றும் மீன்பிடித்துறையிலும் ஒத்துழைப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் திராட்சை மற்றும் மாதுளை பழங்கள் வியட்நாமுக்கு ஏற்றுமதி செய்யப்படவிருக்கின்றன. பதிலுக்கு வியட்நாமின் புகழ்பெற்ற டூரியான் மற்றும் புமையில பழங்கள் இந்தியா சந்தைக்கு வரவிருக்கின்றன. அத்துடன் தொழில்நுட்ப ரீதியாக இந்தியாவின் UPI பணப்பரிவர்த்தனை முறை மற்றும் வியட்நாமின் அதிவேக பணப்பரிவர்த்தனை அமைப்பு ஆகியவற்றை இணைக்க இரு நாடுகளின் மத்திய வங்கிகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவால் முன்னெடுக்கப்பட்ட ஒப்ரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கை இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஓராண்டுக்கு முன்பு ஒப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நமது பாதுகாப்பு படைகள் அபார வீரத்தை வெளிப்படுத்தி எமது மக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்தனர். நமது படைகளுக்கும் அவர்கள் அடைந்த வெற்றிக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக நாம் அனைவரும் எமது சமூக ஊடகங்களின் முகப்பு படங்களை இந்த படத்திற்கு மாற்றுவோம் என பதிவிட்டிருந்தார். புதிய முகப்பு படத்தில் இந்திய மூவர்ண கொடி இடம்பெற்றிருக்கிறது. அத்துடன் சிந்தூர் என்ற வார்த்தையிலுள்ள ஓ எனும் எழுத்து சிந்தூர் பெண்களின் மங்கள சின்னமான குங்குமத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்பட்டதை குறிப்பதாக கருதப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற மெட்ரோ பேருந்து திட்டத்திற்காக சுமார் 7 பில்லியன் ரூபாய் பொதுப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் உலகின் 40 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு இலவச விசா வழங்கும் நடைமுறைக்கான விதிமுறைகளுக்கு நாடாளுமன்றம் இன்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்தியா மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கிடையே புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவால் முன்னெடுக்கப்பட்ட ஒப்ரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கை இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: This is Tamil FM 101.3.
1: கலையக நேரம் 9:45. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 8°C இருக்கிறது. பரவலாக முகில்மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தாளத்திற்கு 3 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 3°C காணப்படும். இன்றைய பின்னிரவில் முகில்மூட்டம் நிறைந்து காணப்பட்டாலும் சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என தெரிவிக்கப்படுகிறது. மே மாதம் 8ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 15°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக இருந்தாலும் கூட சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னிரவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 5°C காணப்படும். நாளைய பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே பாரிய மாற்றம் இருக்கிறது. அது மகிழ்ச்சியான மாற்றம்தான். 6% குறைவடைகிறது. 6% குறைவடைந்து 183.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப்போகிறது.

0: காதுக்கினிய எம் கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்
1: ஒழிக்கும் பாடல். அமுதன் அண்ணாமலை பாடியது. பாடலுக்கான மீள் இசையை வழங்கியிருக்கின்றார் பாபு ஜெயகாந்தன்.

0: ஒழித்த பொப்பிசை பாடலை மீளிசையில் பாடியவர், இந்த பாடலை முதன்முறையாக பாடியிருந்த அமுதன் அண்ணாமலை அவர்கள். பாடலுக்கான மீளிசையை வழங்கியிருந்தவர் டொரண்டோவில் வசிக்கின்ற நம் நாட்டு கலைஞர். மீண்டும் பொப்பிசை பாடல்களை தனது குரலிலே பாடி, கேட்காத பழைய நிறைய பாடல்களை பாடி மீண்டும் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடிய பாபு ஜெயகாந்தன். கலைக நேரம் 9:50. வாகன விபத்தில் சிக்கியுள்ளீர்களா? ஸ்லிப் அண்ட் ஃபோல் விபத்தால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படும் சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட், 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் தமிழ் மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் இதயம் கனிந்த நன்றியை தெரிவிக்கின்றது. உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபால் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, இந்த மூன்றையும் ஒருங்கே வழங்கும் நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். இன்றே உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ரோக்ரஸ் அவென்யூ அண்ட் மார்க்கம் ரோட் சந்திப்பில், இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூவில் அமைந்திருக்கிறது த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். ஹாட்லைன் 416-271-5992, ஹாட்லைன் 416-271-5992, ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் 416-430-0044. மீண்டும் நினைவூட்டுகிறோம், உங்கள் விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262, LICO.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
4: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
3: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அன்று கேட்டவை என்றும் இனியவை, அன்று கேட்டவை என்றும் இனியவை. Old is always gold.
0: ஒலிக்கும் பாடல் வரப்பிரசாதம் திரைப்படத்திற்காக KJ ஜெயசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் ஒலிக்கிறது.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழகம், கனேடிய, உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி, தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பாதுகாப்புத்துறைக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள வழக்கு இணையத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தை விமர்சித்த ஒரு கனடியரை பாதுகாப்பதற்காகவே என்று அமெரிக்க குடியுரிமை சுதந்திர ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென்பொருட்களுக்கான அணுகலை தடை செய்வதை 3/2 கனடியர்கள் ஆதரிப்பதாக ஒரு புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. லெபனான் மற்றும் ஈரானில் பரந்த வெளியேற்ற மண்டலங்களை அறிவிப்பது தொடர்பாக இஸ்ரேலுடன் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பின் அளவை தெளிவுபடுத்த வேண்டும் என 12 அமெரிக்க ஜனநாயக கட்சி செனட்டர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஆயுதப்படைகளின் தைரியம், அர்ப்பணிப்பு மற்றும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் அவர்கள் காட்டிய தளராத உறுதியை போற்றும் வகையில் மார்க்கா ஏஹாக் அல்லது சத்தியத்திற்கான போர் ஓராண்டு நிறைவு விழா கொழும்பில் இருக்கின்ற பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகராலயத்தினால் விசேடமான முறையில் நினைவு கூறப்பட்டது.

0: கனேடிய செய்திகள்.
1: ஹாண்டா வைரஸ் பரவலால் பாதிக்கப்பட்ட ஒரு சொகுசு கப்பலிலிருந்து நாடு திரும்பிய இரண்டு கனடியர்கள் ஒன்டாரியோவில் இருப்பதாகவும், நாடு திரும்பியதிலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் அந்த மாகாணத்தின் சுகாதார அமைச்சர் கூறியிருக்கிறார். அவர்களால் நோய் பரவும் அபாயம் இல்லை என்றும், ஆனால் நிலைமையே நிலையற்றதாக இருப்பதாகவும் ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் தெரிவித்திருக்கிறார். கனடா மற்றும் ஒன்டாரியோவிற்கு தீர்ப்பு திரும்ப வேண்டிய வேறு நபர்கள் யாரேனும் உள்ளனரா என்பதை கண்டறிய மாகாணம் தயாராகி வருவதாக ஜோன்ஸ் குறிப்பிட்டார். அவர்களுக்கான நோய் தடுப்பு காலம் மற்றும் கண்காணிப்பு காலம் சுமார் 30 நாட்களாக இருக்கும் என்று அவர் கூறினார். இந்த வைரஸால் 3 மரணங்கள் உட்பட 8 தொற்றுக்கள் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென்பொருட்களுக்கான அணுகலை தடை செய்வதை 3/2 மேற்பட்ட கனடியர்கள் ஆதரிப்பதாக ஒரு புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. லெகர் கருத்து கணிப்பில் பதிலளித்தவர்களில் 70% பேர் இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களுக்கு வயது வரம்புகளை ஆதரிப்பதாகவும், 69% பேர் சாட் ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென்பொருட்களை கட்டுப்படுத்துவதை ஆதரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பதிலளித்தவர்களில் 80% அதிகமானோர் சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென்பொருட்களை குழந்தைகள் மற்றும் 13 வயதினர் மீது ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறையான தாக்கம் குறித்து கவலைப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த டிசம்பரில் ஆஸ்திரேலியா தடையை அமுல்படுத்திய முதல் நாடாக ஆனதிலிருந்தும், ஒட்டோவா இதேபோன்ற தடையை அமுல்படுத்த தொடங்கியதிலிருந்தும் சமூக ஊடகங்களுக்கு வயது வரம்புகளை அமுல்படுத்தும் யோசனை உலகளவில் வேகம் பெற்று வருகிறது. உள்நாட்டு பாதுகாப்புத்துறைக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள வழக்கு இணையத்தில் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தை விமர்சித்த ஒரு கனடியரை பாதுகாப்பதற்காகவே என்று அமெரிக்க குடியுரிமை சுதந்திர ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. தன்னையும் தன் குடும்பத்தினரையும் துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவே தான் இணையத்தில் ஒரு புனை பெயரின் கீழ் பதிவுகளை இடுவதாக அந்த கனடியர் தெரிவித்திருக்கிறார். குடியேற்றம் மற்றும் சுங்க அமுலாக்க பிரிவை மேற்பார்வையிடும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்களும் இவரது பதிவுகளில் அடங்கும் என்று ACLU குறிப்பிட்டிருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் குறித்த இணையவழி விமர்சனங்களை தவிர வேறு எவ்வித தெளிவான காரணமின்றி தங்கள் கட்சிக்காரர் பற்றிய பரந்த அளவிலான தகவல்களை அரசாங்கம் கோருவதாக ACLU-வின் வழக்கறிஞர் மைக்கேல் ஃபெர்லாஃப் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு குறித்து கருத்து தெரிவிக்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை உடனடியாக பதிலளிக்கவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: உலக செய்திகள்.
1: லெபனான் மற்றும் ஈரானில் பரந்த வெளியேற்ற மண்டலங்களை அறிவிப்பது தொடர்பாக இஸ்ரேலுடன் அமெரிக்க மத்திய கட்டளைப் பிரிவு கொண்டுள்ள ஒருங்கிணைப்பின் அளவை தெளிவுபடுத்த வேண்டும் என 12 அமெரிக்க ஜனநாயக கட்சி செனட்டர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த குழுவின் கடிதம் ஜனநாயக கட்சிக்குள் வளர்ந்து வரும் பிளவை எடுத்துக்காட்டுகிறது. அதன் தலைமையும் வாக்காளர்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தின் தந்திரோபாயங்கள் மீதான தங்கள் விமர்சனங்களை மிகவும் வெளிப்படையாக முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா சம்பந்தப்பட்ட மோதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் முழு மாவட்டங்களை உள்ளடக்கிய வரைபடங்களை அடிக்கடி வெளியிட்டு அனைத்து குடியிருப்பாளர்களும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற உத்தரவுகளையும் அதனுடன் இணைத்து வருகிறது. இந்த தந்திரோபாயங்கள் குறித்து செனட்டர்கள் பல குறிப்பிட்ட கவலைகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையின் பரந்த தன்மை மக்களை வெளியேற்றுவதற்கு வீடுகளை நிரந்தரமாக அளிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மண்டலங்களுக்குள் தங்கள் வீடுகளில் தங்கியிருந்த பொதுமக்கள் அடுத்தடுத்த இராணுவ தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. காசா மோதலின் போது இஸ்ரேல் முன்பு பயன்படுத்திய அதே அணுகுமுறையை இந்த உத்தி பின்பற்றுகிறது என்று செனட்டர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முழு சமூகங்களையும் திட்டமிட்டு அழிப்பதற்கு வழிவகுப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற செனட்டர்கள் தமது ஆதரவை நியாயப்படுத்துமாறு அமெரிக்க இராணுவத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆயுதப்படைகளின் தைரியம், அர்ப்பணிப்பு மற்றும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் அவர்கள் காட்டிய தளராத உறுதியை போற்றும் வகையில் மார்க்கா ஹேஹக் அல்லது சத்தியத்திற்கான போர் ஓராண்டு நிறைவு விழா கொழும்பிலுள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் விசேடமான முறையில் நினைவு கூறப்பட்டது. இதன்போது உரையாற்றிய இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் 2025 ஏப்ரல் 22 தேதியன்று பஹல்காமில் நடத்தப்பட்ட ஒரு போலி தாக்குதல் நடவடிக்கை மற்றும் மே 6 மற்றும் 7 தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் மே 10 தேதியன்று தற்காப்புக்காகவும் மிகவும் பொறுப்புடனும் துல்லியமாகவும் பதிலடி கொடுத்ததோடு இராணுவ நிலைகளை மட்டுமே இலக்கு வைத்தன என்று குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை உறுதி செய்த ஆயுதப்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் தியாகங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாளாக இது அமைவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பகுதியில் நிலவும் ஸ்திரமற்ற தன்மைக்கு ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை ஒரு முக்கிய காரணியாக உள்ளது என்பதை வலியுறுத்திய உயர்ஸ்தானிகர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களுக்கு இணங்க ஒரு நிலையான மற்றும் அமைதியான தீர்வை காணுமாறு அழைப்பு விடுத்தார். பாதுகாப்பு விவகாரங்களுக்கு அப்பால் 241 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொண்ட பாகிஸ்தானை ஒரு வாழும் அதிசயம் என்று வர்ணித்த அவர், தொழில்நுட்பம், தொழில் முயற்சி, ராஜதந்திரம் மற்றும் கல்வித்துறை வரை பல்வேறு துறைகளில் நாட்டின் அபரிதமான மனிதவளம் மற்றும் திறனை எடுத்துரைத்தார். எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காகவும் பிராந்திய செழுமைக்காகவும் இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த பாகிஸ்தான் உறுதியாக இருப்பதாக உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார்.
0: விளையாட்டுத்துறை செய்தி.
1: ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் லக்னோ பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 10 அணிகள் பங்கேற்றிருக்கின்ற 19th ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் லக்னோவில் இன்று வியாழக்கிழமை நடைபெறும் 50th லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி நடப்பு சாம்பியன் பெங்களூரு ராயல்ஸ் சேலஞ்சரை எதிர்கொள்கிறது. இந்த போட்டிக்கான நாணய சுழற்சியில் பெங்களூரு அணி முதலில் பந்துவீச்சை தெரிவு செய்தது. அதன்படி லக்னோ அணி முதலில் துடுப்பாட்டத்தை தீர்மானித்தது. இதன்படி லக்னோ அணி 9 முடிவில் விக்கெட் இழப்பின்றி 95 ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டதால் போட்டி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பாதுகாப்புத்துறைக்கு எதிராக தாக்கல் செய்திருக்கின்ற வழக்கு இணையத்தில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தை விமர்சித்த ஒரு கனடியரை பாதுகாப்பதற்காகவே என்று அமெரிக்க குடியுரிமை சுதந்திர ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென்பொருட்களுக்கான அணுகலை தடை செய்வதை 3/2 மேற்பட்ட கனடியர்கள் ஆதரிப்பதாக ஒரு புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. லெபனான் மற்றும் ஈரானில் பரந்த வெளியேற்ற மண்டலங்களை அறிவிப்பது தொடர்பாக இஸ்ரேலுடன் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பின் அளவை தெளிவுபடுத்த வேண்டும் என 12 அமெரிக்க ஜனநாயக கட்சி செனட்டர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் ஆயுதப்படைகளின் தைரியம், அர்ப்பணிப்பு மற்றும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் அவர்கள் காட்டிய தளராத உறுதியை போற்றும் வகையில் மார்க்கா ஹேக் அல்லது சத்தியத்திற்கான போர் ஓராண்டு நிறைவு விழா கொழும்பில் இருக்கின்ற பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் விசேடமான முறையில் நினைவு கூறப்பட்டது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இரவு செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலைஞர் நேரம் இரவு 10:11. தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடாத்தும் கலை விழாவும் பரிசளிப்பு வைபவமும் மே மாதம் 9 சனிக்கிழமை 1:30 முதல், இலக்கம் 1335 ஹாவுட் அவென்யூ நோர்த்தில் அமைந்திருக்கின்ற ஜே கிளாக் ரிச்சர்ட்சன் கொலிஜியட்டில் நடைபெறும். 6479489587 கனடா வன்னிச்சங்கத்தின் பொதுச்சபை கூட்டம் மே மாதம் 9 சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு, இலக்கம் 3500 மெக்னிக்கல் அவென்யூ யூனிட் இலக்கம் 3 நடைபெறும். 416-644-1113 எக்ஸ்டென்ஷன் 201.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

கலைக நேரம் இரவு 10:13. ஒழுக்கம் பாடல் என் இமானுவேல் பாடியது. பாடலுக்கான இசை என் இமானுவேல். பாடல் வரிகள் தமிழ்தாசன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கலைஞர் நேரம் 10:16. க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோர்கேஜ் பெறுவதில் சிக்கலா? பிரைவேட் மோர்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகிறீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதீஷ் செல்வம், 416-268-0155. உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாத கடனத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெப் கன்சொலிடேஷன் மூலம் பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜ்களுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல். ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாயிட், பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்றுத்தருகிறார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் மோர்கேஜ். உங்கள் நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதீஷ் செல்வம், 416-268-0155.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661-416-475-4661
5: worldwide discount up to 80% off sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection, kurti $2 for $10, nighty $3 for $10, silver items 50% off, kriti blue leaf mixer $139, fancy jewelry 60 vida kalivil, Markham and Lawrence 36-1 Lawrence Avenue East, Scarborough, Asians mega sale.
0: நேர்கள் கேட்கின்ற பதிவு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 ஒழிக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது. பச்சை விளக்கு திரைப்படத்துக்காக பாடல் ஒழிக்கிறது. பாடல் கணிசை மேலிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.

0: கடைக நேரம் 10:24. உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுட்காப்புறுதி அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்காக சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிலிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: Jiva Jewelers.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: ஒழிக்கும் பாடல் கார்மேனி செல்வம் திரைப்படத்திற்காக. சின்ன பொண்ணு ஆந்தனிதாசன் ஆகியோர் இணைந்து பாடியது. பாடல் கணிசை ராமானுஜம், பாடல் வரிகள் மணியமுதவன்.

0: This is Tamil FM 101.3.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலையக நேரம் 20:30. விளம்பரங்களை அடுத்து வானிலைக்கு வருகிறது செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி.
2: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 9053029494.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையும் தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: Everything okay, no problem and dinam
6: bar kalam closing da adikira nadi
7: customer you're trying to reach is not available.
8: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155, 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
6: Chillam illa da, Selvam.
5: Chari, chari.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்
1: 10:33. நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அணிந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
10: வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே.
1: ஆமாம், தமிழக தேர்தல் நிமிடத்துக்கு நிமிடம் வித்தியாசமான தரவுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற அதே வழி அதனுடைய தாக்கம் தமிழகத்திலும் இருக்கின்ற பொழுது, அதை தாண்டி தாயகத்திலே இலங்கையிலே அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது?
10: நிச்சயம், அதாவது வந்து இலங்கையிலே இதன் தாக்கம் என்பதை நாங்கள் பார்க்க போவதாக இருந்தால், இப்பொழுது விஜய் முதலமைச்சராகிய சந்தர்ப்பங்கள் என்பன அதாவது வந்து எதிர்பார்க்கப்பட்ட கொண்டிருக்கின்ற நிலையில், அல்லது அது குறித்த முடிவுகள் தெரியாத நிலையிலும், அந்த முன்னோக்கிய வாழ்த்துக்கள் என்பதை தமிழர்கள் தரப்பிலிருந்து பலரும், அது கஜேந்திரகுமாராக இருக்கட்டும், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், சுமந்திரனாக இருக்கட்டும், அர்ச்சுனாவாக இருக்கட்டும், அல்லது செந்தில் தொண்டமான் ஆக இருக்கட்டும், அல்லது ஆளுகின்ற தரப்பைச் சேர்ந்த தமிழ் அமைச்சர்களாக இருக்கட்டும் என்றவாறு சென்று கொண்டு இருந்தாலும், அத்தோடு இந்த நாமல் ராஜபக்ச போன்றவர்களுடைய வாழ்த்துக்களிலும் தமிழக மக்களுக்கும் இலங்கைக்கும் இடையேயான உறவு குறித்த தகவல்கள், அந்த உறவுகள் தொடர வேண்டும் போன்ற விடயங்கள் எல்லாம் கூறப்படுகின்றன. இருந்த பொழுதிலும் அவருடைய வருகை என்பது நிச்சயப்படுத்தப்பட்ட பொழுது, அவருடைய வருகையை எதிர்பார்ப்பதாக கூட பாராளுமன்றத்தில், இலங்கை பாராளுமன்றத்தில் இது குறித்த கருத்துரையாடலை அவர் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற அளவிற்கான ஒரு இடைவெளி அங்கே தற்பொழுது இருக்கின்றது. அது அன்வர்த்தி சிவகுமார் நாயக்காவின் அரசு ஆட்சியில் இருக்கின்ற படியால் அவர்கள் இதையுமே பகிரங்கமாக தெரிவிக்கக்கூடிய வகையிலான ஒரு கருத்தாடல் களம் ஒன்று அங்கே இருக்கின்றபடியால் பாராளுமன்றத்தில் இவ்வாறான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் இந்த விஜய் முதல் தெரிவித்த கருத்துக்கள் அல்லது விஜயின் முதலமைச்சர் பதவியேற்புக்கு இலங்கையின் சார்பாக பிரதமர் அல்லது ஜனாதிபதி அனுப்புகின்ற செய்திகள் மற்றது ஒரு ஆரோக்கியமான உறவு பேணலுக்கான நிலைமையை ஏற்படுத்துதல் போன்றவை முக்கியமானவையாக கருதப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் தமிழர் தரப்பினுடைய எதிர்பார்ப்பு என்பது தங்களுக்கு அதிகம் பயன் தரக்கூடிய அல்லது தமிழர்களின் தீர்வுக்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தமிழக அரசு பேண வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதேவேளை சிங்கள தரப்பை பொறுத்தவரையில் இவ்வாறான அழுத்தங்கள் என்பன சிங்கள பௌத்த மயம் அந்த மேலாதிக்கத்தை மேற்கொண்டு வரும் என்கின்ற ஒரு துணி இருக்கின்றது. அதாவது இப்பொழுது விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் கடுமையாக சிங்கள அரசை தாக்கி இடம்பெறுமாக இருந்தால் அதன் மூலம் பயன்பெறப்போன்றவர்களாக மஹிந்த ராஜபக்ச தரப்பு மாறும் முதலாவது தரப்பாக என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதை விட இந்த பௌத்த பிக்குமார்களிடையே ஒரு அவர்கள் தங்களுடைய விகாரைகள் சார்ந்த இடங்களில் பிரச்சாரங்களை செய்வதற்கு தமிழ் எதிர்ப்பு பிரச்சாரங்களை மக்களிடையே விதிப்பதற்கான ஒரு சான்றாகவும் அமையும். இருந்த பொழுதிலும் விஜய் அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவானவர். அவ்வாறான ஆதரவு போராட்டங்களை 2009 அல்லது அதற்கு முதல் அல்லது அதற்கு பிற்பாடம் கூட தனது கருத்துக்களில் சொல்லி வருகின்றார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கச்சதீவு விவகாரத்தை கச்சதீவை மீட்க வேண்டும் என்கின்ற விவகாரம் என்பது அவர் கூறிய பொழுது அது இலங்கையில் ஒரு தாக்கத்தை நேரடி தாக்கத்தை அல்லது எதிர்வினை ஆற்றியது. அந்த எதிர்வினை என்னவென்று சொன்னால் அனுராதி சிவகுமார் நாயக்கா அன்று மாலையே விஜய் அறிவித்தல் விடுத்த அன்று மாலையே கச்சதீவுக்கு விஜயம் செய்து கடற்படை அதிகாரிகளுடன் கடற்படை படகில் சென்று அங்கே அவர்களுடன் கதைத்து இதனை ஒரு உல்லாச பயண இடமாக மாற்றுவதான ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். கச்சதீவு உல்லாச பயணிகளின் இடமாக மாற்றுவதாக அவ்வாறாக அவர் மாற்றுவாராக இருந்தால் நிச்சயமாக அது இந்திய அரசின் வரவேற்பை கூட பெறும். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் இந்திய அரசை பொறுத்தவரையில் அந்த கச்சதீவு என்பது அவர்களிடம் இருந்த ஒரு கல் நிறைந்த ஒரு சிறு மணல் மணல் நிறைந்த ஒரு சிறு இடமாக இருந்தாலும் அது அவர்களால் இலங்கைக்கு தானமாக வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கூட சில கபட முயற்சிகளை மேற்கொண்டு அதாவது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவர்களை தமிழகத்தில் எந்தவித கொதிப்பும் ஏற்படாமல் பார்க்குமாறு கேட்டுத்தான் அதனை கொடுத்திருந்தார்கள். அதை அவர்கள் அதாவது மறைமுக ராஜதந்திரமாக தமிழக அப்பொழுது அரசாக இருந்த தமிழக அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு அனுமதி வழங்கி அந்த இங்கே தமிழகத்தில் அதற்கு ஒரு போராட்டம் இடம்பெறாமல் அது கையளிக்கப்பட்டிருந்தது. ஒரு வெறும் தரைக்குன்று அல்லது மணற்குன்று என்று இந்தியாக அதி அதனை வர்ணித்திருந்தார். அவ்வாறுதான் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று. ஆனால் உண்மையிலே அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்பது அல்லது இலங்கை இந்தியாவிற்கு இடையில் இந்த மீனவர்கள் தங்கி செல்வதற்கான அல்லது மீனவர்கள் அதனை பாவிக்கக்கூடிய இடமாக அது இருந்தது என்பது உண்மையான வரலாறாக இருந்தாலும் அம்பாரான இடத்தை கொடுத்த இடத்தை மீள பெறுவது என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா எப்பொழுதும் அதற்கு விரும்பினால் கூட இலங்கை அதற்கு அனுமதி கொடுக்காது. அது உண்மையிலேயே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர்களுக்கு முதலில் சொந்தமாக இருந்து பிறகு அரசு தானியாக்கப்பட்டு அரசு உடமையாக்கப்பட்டு இந்திய அரசால் வழங்கப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கின்றது. எனவே இந்த அனுராதி சிவகுமார் நாயக்கா கூறிய அந்த உல்லாச பயண வருகை தலமாக அது மாறுமாக இருந்தால் இந்தியாவுக்கும் அதற்கு நன்மை இருக்கின்றது. என்னென்று சொன்னால் அங்கே ராணுவ ரேடர்களோ அல்லது ராணுவ கண்காணிப்புகளையோ இலங்கை என்கின்ற பெயரில் தன்னும் சீனா அல்லது பாகிஸ்தான் அல்லது அமெரிக்கா போன்றவை நிறுவுவதற்கு இடமளிக்காத ஒரு முயற்சியாக அது அமையும் இடத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் அது தலையீடியாக அமையாது. எனவே அவ்வாறான ஒரு கோரிக்கைகளை விஜயம் விடுக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மீண்டும் அந்த கச்சதீவு தொடர்பான விவகாரங்களை அவர் விடுக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொள்ளும். இல்லையே அவர் அவ்வாறு விடுவாராக இருந்தால் அவ்வாறான அறிவிப்பை அது சில வேளைகளில் அனுரதிசர குமார் நாயக்காவை கூட இனவாத முகம் கொண்ட ஒரு நபராக காட்ட முனையும் அல்லது அவருடைய நடவடிக்கைகளில் இந்தியா தமிழகத்திற்கு எதிரான செயற்பாடுகள் சில வேளைகளில் ஆம் தாங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கிற நிலை இருந்தாலும் இந்த கச்சதீவு தொடர்பாக தனது ஆட்சிக்கு களங்கம் வரக்கூடிய நிலையை ராஜபக்சே போன்றவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். தான் அதாவது அனுரத்திசரகுமார் நாயக்கா அமைதியாக இருந்தால் பாருங்கள் எங்களுடைய கச்சதீவு பறிபோக போகின்றது, இதற்கு அரசும் ஒத்து போகக்கூடிய சாத்திய குரங்கள் இருக்கின்றன போன்ற தகவல்களை அவர்கள் தவறாக பரிமாறலாம். எனவே அவர்கள் அதில் மிகவும் அவதானமாக செயற்படுகின்ற தன்மை ஒன்று இருக்கு. அதே நேரம் விஜய் அவர்கள் இப்பொழுது ஈவன் ஸ்டாலின் கூட இந்த அண்மையிலே இந்த நிவாரண அந்த நிவாரண பேரிடர் அனுப்பிய பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட புயல் என்பது ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கின் பொழுது அவர்கள் இரண்டு கப்பல்களில் பொருட்களை அனுப்பினாலும் அதனை விநியோகிக்கின்ற பொறுப்பை தங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் இலங்கை அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று அவர்களை வழங்கி அவற்றை விநியோகிக்க வேண்டிய பகுதிகள் போன்றவற்றை அவர்களை தெரிவித்திருந்த என்பது ஒரு மாறுபட்ட ராஜதந்திரமாக அங்கே காணப்பட்டது. அந்த பயன்தளத்தில் போன்றவற்றில் அவ்வாறான விடயங்களில் விஜய கூட சில வேளைகளில் எவ்வாறான தீர்வு வரலாம் போன்ற விவகாரங்களில் தன்னால் செய்யக்கூடிய விடயங்களை அவர் மேலும் காட்டுவாராக இருந்தால் சில வேளைகளில் அது சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். இல்லையே ஒரு அதாவது வந்து சிங்கள பேரினவாதம் தலை தூக்குவதற்கான நிலையை ஏற்படுத்தும். அது தமிழகத்திற்கும் பாதகமாக இருக்கும், இலங்கை தமிழர்களுக்கும் பாதகமாக இருக்கும் என்று சொன்னால் தற்பொழுது இந்த இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான தொடர்பில் முக்கியமான தொடர்புள்ளிகளாக கப்பல் சேவையும் காங்கிரசன் துறையிலிருந்து இடம்பெறும் கப்பல் சேவை மற்றும் தலைமன்னாரிலிருந்து இடம்பெறும் திருக்கோணமலையிலிருந்து இடம்பெறும் கப்பல் சேவை மற்றும் பலாலியில் இருந்து ஒரு நாளைக்கு மூன்று தரம் சென்று வருகின்ற விமான சேவைகள் போன்றவை எல்லாம் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிணைப்பை ஏற்படுத்தியதோடு வருவாயை கொண்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கான வருவாய் என்பது பெரிதாக வருகின்றது இப்பொழுது இந்திய பயணிகளின் வருகையால். அவற்றில் எல்லாம் தாக்கங்களை செலுத்தக்கூடிய நிலைமைகளை இது ஏற்படுத்தும். இவ்வாறான ஒரு அதாவது வந்து நடைமுறை சாத்தியமற்ற கருத்துக்களை விஜய் பகிர்வாரானால், ஆனால் அவர் அவ்வாறு பகிர மாட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது என்றால் அவருக்கும் அரச உத்தியோகர்களாக இருப்பவர்கள் அனுகூலங்கள் போன்றவற்றை தெரிவிப்பார்கள். இப்பொழுது அதாவது ஒரு சுயாட்சி அல்லது மாகாண சபை என்கின்ற மாகாண சபையை அமல்படுத்துங்கள் என்று கோரிக்கை விடுத்தால் அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கும். ஆனால் அதனையும் விடுத்து ஆம் இல்லை இரண்டு நாடுகள் தான் இங்கே இருக்கின்றன போன்ற கருத்தியலை தெரிவிப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாகவும் இருக்கின்ற சாதாரண சுமூக நிலை அல்லது தற்பொழுது இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு வருமானம் தருகின்ற இந்திய உல்லாச பயணிகள் மற்றும் இந்திய தொழில்துறைகளின் வருகை என்பது குறையக்கூடிய சாத்தியத்தை அது ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை.
1: ஆமா, இன்று மதியம் கூட ஒரு சமூக வலைத்தள ஒரு காணொலியிலே பார்த்திருந்தேன், ஒரு பௌத்த பிக்கு ஒரு எதிர்ப்பை கடுமையான ஒரு எதிர்ப்பை வெளியிட்டு இருந்தார். அர்ஜுனா கூறுவதற்காக நடிகர் விஜய் வந்து எங்களுடைய நாட்டிலே ஏதாவது மூக்கை நுழைக்க நேர்ந்தால் பாரதர்மான விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். இப்பொழுது ராமநாதன் அர்ஜுனா போன்றவர்கள் இதை ஒரு காரணமாக உபயோகித்து ஒரு பிரச்சனையை உருவாக்க முயல்கிறார்களா, அப்படி ஒரு அதன் மீதான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது?
10: இல்லையே அவர்களிடையான அறிவிலித்தனம் அல்லது அனுபவமின்மைதான் இதற்குரிய காரணம் என்னவென்றால் அவர்களை பொறுத்தவரையில் வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்காக இவ்வாறான வார்த்தை வதனங்களை அள்ளி அறிவது என்பது சாதாரணமான விடயம். ஆனால் அதன் எதிர்வினை எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் நீங்கள் குறிப்பிடுகின்ற காணொலி குறிப்பிடுகின்றது. நான் மேலே அதை பார்க்கவில்லை, அவ்வாறு பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த காணொலியின் தரவுகளை பார்க்கும் பொழுது இது ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவ்வாறு ஒரு பௌத்தபிக்கு தெரிவிப்பாராக இருந்தால் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த எண்ண ஓட்டம் என்பது எத்தனை ஆயிரம் மக்களிடையே இருக்கும் என்றால் சிங்கள பத்திரிகைகளுக்கோ அல்லது சிங்கள சமூக ஊடகத்திற்கோ இது ஒரு தீனி போட்ட செய்தியாக நேற்றிருந்திருக்கும். அதாவது வந்து குட்டிமணியின் கண்களால் தமிழத்தை பார்க்க விரும்பிய பொழுது குட்டிமணி அதாவது அந்த விஜய்க்கு கொடுத்த ஒப்பனை என்பது விஜயை இன்னொரு தலைவராக அவரை தரமுயர்த்துவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்தார். அது அர்ஜுனா என்கின்ற ஒரு நபரின் தனிப்பட்ட கருத்து. மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தங்களுடைய அதாவது எதிர்பார்ப்புகளை வெளியிட்டவர்களாக இருக்கின்ற பொழுதும் அவருடைய தனிப்பட்ட அதாவது வந்து அனுபவமற்ற கருத்து பகிர்வு என்பது சிங்களவர்களிடையே ஒரு இந்த அதாவது தமிழர்கள் தொடர்பான இனவாதத்தை ஏற்படுத்துவதற்கும் அதனால் பயன்பெறுபவராக அவர் இருக்க போகின்றார் என்பதற்குமான காரணமாக இருக்கும். ஆனால் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இப்பொழுது குறிப்பாக கூறினால் அவர் அதாவது தமிழகத்தில் சென்று வருகின்ற பொழுது யாரும் அவரை சந்தித்து உரையாடியது போன்ற சந்தர்ப்பங்கள் இல்லாவிட்டாலும் இனி வரும் காலங்களில் இதற்கான முஸ்தீப்புகளை எல்லா தரப்புகளுமே நீ முந்தி நான் முந்தி என்கின்ற ரீதியில் ஏற்படுத்துவார்கள் என்றால் அப்பொழுதுதான் தங்களுக்கும் விஜய்க்குமான தொடர்பு இருக்கின்றது என்கின்ற ஒரு மாயையை மக்களிடையே உருவாக்க முடியும்
1: என்று தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக.
10: ஆமாம், தங்களுடைய உறுதிப்பை. இது மறுபக்கமாக இப்பொழுது செந்தில் தொண்டமான் மலையகத்தைச் சேர்ந்த மற்றும் மனோ கணேசன் போன்றவர்கள் கூட தங்களுடைய வாழ்த்துக்களையும் இவர் மூலம் தங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுகளையும் கூறுகின்ற பொழுது அவர்களுடைய பிரச்சனைகள் என்பவை அந்த இலங்கை என்கின்ற வரையறைக்குள்ளும் மற்றும் தமிழகத்தின் எதிர்பார்ப்புக்குள்ளும் இருப்பதால் அவையெல்லாம் அந்த கணக்கில் எடுக்கப்பட மாட்டா அல்லது அவை காரியமாக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவை யதார்த்தமான முடிவை உள்ளவை. ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கை சேர்ந்த அரசியல்வாதிகளின் இவ்வாறான எதிர்வினையாற்றல் என்பது நிச்சயமாக ஆரோக்கியமான நிலையை அங்கே ஏற்படுத்தாது என்பதை நாங்கள் திடமாக நம்பலாம். இப்பொழுது நீங்கள் இவ்வாறு பாருங்கள், இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து பல முதலீட்டாளர்களும் சென்று அங்கே பல முதலீடுகளை லட்சக்கணக்கில் என்ன கோடிக்கணக்கில் செய்து தங்களுடைய தொழில் வளங்களை நடத்துகின்றார்கள், கொட்டைகளை நடத்துகின்றார்கள். அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம் ஒன்று என்னவென்றால் இனி அங்கே ஒரு போர் என்பதற்குரிய சாத்தியம் அல்ல, தீர்வு என்பது பேச்சுவார்த்தைகள் மூலம்தான் வரும் என்கின்ற ஒரு காரணத்தை தெரிந்தபடியால் தான் இவ்வளவு முதலீடுகளையும் செய்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த சமூக வலைத்தளங்களில் அல்லது சமூக வலை நபர்களின் காணொலிகளாக கூட அவை வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறான தொழில் முயற்சிகள் மற்றும் வீட்டு குடியிருப்புகள் மற்றும் ஹோட்டல்கள் போன்ற பலவும் உருவாகிவிட்டன. அதைவிட பல தனி வெளியில் உள்ள வெளிநாட்டு பிரஜைகள் கூட தங்களுடைய டியூவல் சிட்டிசன்ஷிப் எனப்படுகின்ற இரண்டு நாடுகளுக்குமான பிரஜா உரிமையை பெற்று அங்கே தங்களுடைய காணிகளில் எல்லாம் பாரிய வீடுகளை கட்டுவது போன்றவற்றையும் அவற்றை படமாக்கி போடுவதையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறானதொரு நிலை அங்கே இருந்து மாறுபடுவதற்கான நிலைமை என்பது ஏற்படுமா என்றால் இல்லை. ஆனால் இவர்கள் இதன் மூலம் தமிழர்களிடையே இருக்கின்ற வாக்குகளை தங்களுக்கு சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் அல்லது தங்களை தலைவர்களாக காட்டுவதற்கான நடவடிக்கையாகவும் தான் செய்கின்றார்கள் என்பது உண்மை.
1: நன்றி சுரேஷ் தர்மா, இவ்வளவு இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
10: நன்றி கமல், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. கலை நேரம் 10:48. வாகன விபத்தில் சிக்கியுள்ளீர்களா? ஸ்லிப் அண்ட் ஃபால் விபத்தால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படும் சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட், 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் தமிழ் மக்களின் அன்பும் ஆதரவுக்கும் இதயம் கனிந்து நன்றியை தெரிவிக்கிறது. உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபால் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு இந்த மூன்றையும் ஒருங்கே வழங்கும் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். இன்றே உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ரோக்ரஸ் அவென்யூ அண்ட் மார்க்கம் ரோட் சந்திப்பில், இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூவில், த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். ஹாட்லைன் 416-271-5992. ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் 416-437-0044. மீண்டும் நினைவூட்டுகிறோம், உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்.
11: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
12: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
13: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
14: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
15: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
16: Nissan Head-to-Head Event இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
17: உலகம் முழுவதும் 101.3
1: கலைஞர் நேரம் 10:52. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. நிகழ்ச்சியில் தொடர்வது சைக்கிள் கடை கந்தசாமி.
18: காற்றலைகளில் அடுத்து வருவது சைக்கிள் கடை கந்தசாமி.

0: இங்கே இப்போ நானும் பார்த்து கொண்டிருக்கும் ஃபோன் ஜாவிடோடைய இப்போ சண்டை பிடிக்க விட்டுருக்கிறீங்க. ஏன் அப்போ சண்டை பிடிக்கிறீங்க ஃபோனில்?
1: ஜே சும்மா இருமாப்பா, அது ஃப்ரெண்ட்ஸோடான காய்ச்சி கொண்டு
0: ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறீங்களா அப்போ சண்டை பிடிக்க வைக்கல? என்னப்பா நடந்தது? நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போகிறீங்க, எல்லாம் செய்யறீங்க, என்ன நடந்தது?
1: அது ஒன்றும் இல்லையாப்பா, பேசாமல் விடுமாப்பா. நீர்
0: ஏ சொல்லுங்கப்பா, என்னன்றது? நான் ஏதாவது பிள்ளை செய்யணும், நான் பேசுவேன் இல்லையே உங்களுக்கு.
1: அது ஒன்றும் இல்லையாப்பா, என்னென்று சொன்னால் அவங்க சொன்னது வந்து ஒவ்வொருத்தரும் கண்டே கேட்டுச்சு, நம்ம வந்து எந்த வைஃப் எப்படி கேரிங் லவ்விங் பர்சனா, உனக்கு பிரச்சனை தாரே இல்லையோ, அன்பா இருக்கிறான்னு கேட்டுனேன். நான் சொன்னேன் என் வைஃப் வந்து லவ்விங் கேரிங் எல்லாம் சொன்னேன். அப்போ அதுக்கு அவங்க சொல்றாங்களப்பா,
0: என்னப்பா சொன்னவர்கள்? என்னப்பா அவைக்கு முன்னாதான் படிவா தான் ஒப்பியே பண்றேன் மேம், படிவா தான் உங்களை இறக்குமே சரி நடக்கும் மேம்.
1: அது சரிக்கப்பா, ஆனால் அவங்க சொல்றாங்களா வந்து நீங்க இப்ப நோமலா இருக்க சொல்ற, ரெண்டு மூணு தண்ணி அடிச்சு போட்டு பெக் அடிச்சு அப்புறம் சொல்லுவியோண்டு கேக்குனா அதுதானப்பா பிரச்சனையா கிடையாது?
0: என்னப்பா அது இப்படி இருந்தாலும் நீங்க மாற மாட்டீங்கல்லானே இப்ப?
1: அது சரிக்கப்பா, தண்ணி அடிச்சு போட்டு சொன்னலாம். ஆனா அப்பங்கள் இன்னும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இல்லை போட்டுருக்காங்க, வீட்டு வழியில் நடக்கிற பாட்டி இல்லையா, ஒரு ஹோட்டல் ஒரு நல்ல ஒரு பாட்டி வச்சு அந்த பாட்டியில விதம் விதமான ட்ரிங்க்ஸ் எடுத்து போட்டு நான் சொல்றேன்னு பாப்போம்னு போக்கு வைக்கிறாங்க. என்ன
0: சரியாப்பா, இது என்ன போற சேஞ்சுக்கு போய் ஹோட்டல்ல போய் தண்ணி இறக்கி போட்டு நீங்க சொல்லு, உங்களோட மனசுட்டு இருக்குதானே இப்ப வரப்போ?
1: அது இல்லையாப்பா, அதுக்கு அப்புறம் இன்னொரு கண்டிஷன் இல்லையே போட்டு வச்சுக்கிறாங்க.
0: என்னப்பா கண்டிஷன் போட்டு வச்சு?
1: அது பாட்டி எங்களோட இல்லையாம், எங்களோட படிச்ச லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவினமா, அம்மையே லோயல் படிச்சேன் வருவினமாம், அப்ப நீ சொல்லு பாப்போம்ன்ற இன்னொரு கண்டிஷனும் இல்லையப்பா போடுறாங்க.
0: உங்களை பற்றி எனக்கு தெரியாதுல்ல.
1: அது சரியாப்பா, அது இருந்தாலும் பரவாயில்லையப்பா, அதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு கண்டிஷன் இல்லையே போட்டுருக்கேன்.
0: என்ன உங்களுக்கு என்ன காசு வேணுமே இப்ப ஹோட்டல் கூட காசு இல்ல, அதுக்கு என்னத்துக்கு நான் காசு
1: காசு நீ தருவீரன்ட்டு தெரியும் தானே இல்லையப்பா? அதுல வந்து தண்ணி அடிச்சு போட்டு லேடிஸ்களோட டான்ஸ் ஆடிக்கொண்டு அப்பேக்கிலையும் வந்து நீ சொல்லுவியோ எந்த உண்ட வைஃப் தான் பெஸ்ட், உண்ட வைஃப் தான் கேரிங் பை பண்ணி சொல்லி கொண்டு அடுத்தடுத்து கண்டிஷனை போட்டுருக்குறாங்களப்ப. அது இல்லையப்பா, அதுக்கு பிறகு இன்னொரு கண்டிஷன்
0: என்னப்பா? இன்னொரு கண்டிஷன் போட்டுருக்கீங்க?
1: முதல் ஹோட்டல்ல வர பாட்டி இருக்கு சொன்னாங்க, அப்புறம் அதுக்கு பிறகு இன்னொரு கண்டிஷன் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரவினா சொல்லிச்சுனா, இப்ப வந்து சொல்லி நம்ம வந்து லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகளோட நீ டான்ஸ் ஆடி போட்டு டான்ஸ் ஆடிக்கலையும் கேப்பினவாம், அப்ப நான் சேம் மறுமொழி தான் சொல்லி கொண்டு பாப்பிட்டு சும்மா இப்படி போட்டுருக்காங்க. நான் போகல,
0: நீங்கள் போறீங்க, நீங்கள் போக முதல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்ம் அப் பண்ண, ஒரு பேட்மிண்டனோ கிரிக்கெட்டோ விளையாடக்கு ஒரு வார்ம் அப் செய்தான், அதுக்கு உனக்கு நல்ல சூப் கொண்டு வச்சு பேதன் குட்டிச்சிட்டு போங்கோ, போய் பந்தா வாழ்லன்ட்டு டான்ஸ் மாட பிளன் விழுந்து தானே உங்களுக்கு சையாட்டிக்கு வீல் தையங்கனைக்கு இல்லை தார உங்களுக்கு பிளன் பண்ண நல்ல ஒரு வார்ம் அப் கேது போட்டேன், நீங்கள் போய் செல்லுங்க. என்ன நினச்சின உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களை பெட்டியான நீங்களும் இதை கூட கூட திட்டி தானே எப்போ என்ன வைக்கின்ற தவிர்க்கிட்ட கத்தி சூடும் ஆவான் போய்
1: என்னப்பா சூப் பண்ணுறது சொன்னால் ரெண்டு பேக் ரெண்டு விஸ்கியும் கொண்டு வந்தாரு.
0: ஏ ஒன் டிஃபிங் யோசிக்காங்க, சூப் போட ரெண்டு பேக் அடிங்க இஞ்சி அடிக்க ஒரு வார்ம் அப் கொண்டு வாங்க.
1: இப்போ ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறது
0: முதல் இந்த சூப்பையும் இந்த ரெண்டு பேக்கையும் அடியும் அடிக்கிட்டு வார்ம் அப்ல போக பண்கவோ காட்டுங்க. நான் தான் சைடி கண்டக்டர் சாமி, சைடி கண்டக்டர் சாமியோட வைஃப் தான் பெஸ்ட் என்று சொல்லுங்க
2: சரியா?
3: பின்னடா அப்போ சைடி கடக்கந்த சாமி எல்லாருக்கும் வீடியோ ஜூம் லிங்க் ஏவி போட்டு ஜூம் மீட்டிங் என்று போட்டிருக்கான, அப்போ அதுவும் வந்ததே.
4: ஓமடாப்பா எனக்கும் வந்ததான், அங்கால ரவிக்கும் வந்ததாம், சதாக்கும் வந்ததாம், மகேஷுக்கும் வந்ததாம், விஜயாருக்கும் வந்ததாம். சரி ஒருக்கா கனெக்ட் பண்ணி பாப்போம் அப்படின்னு நடக்குவேன் சொல்லி பாட்டிக்கு வாடவர் அதுக்கு இந்த முதலில் நடா ஜூம்பிளிங் எனக்கு விட்டுக்குதார். டெய் சைஜி கணக்கம் தான் என்னடா ஜூம்பிளிங் எனக்கு பாட்டிக்கு வரு.
1: ஐயாம் இந்த பாட்டி மச்சான், நீங்க வர இல்லையே மச்சான் பாட்டிக்கு, பாட்டி நடந்துருக்குது கேட்டாப்பு.
5: என்னப்பா பாட்டிக்கு போகணும்? நீங்களும் ஜூம் மீட்டிங் இருக்குதுங்க, அதுவும் தேக்கும் பேதைய மாட்டது
4: சும்மாயிடப்பா. அதை வேலைன்னு
1: ஏய் ஆரடா பாட்டிக்கு வர, நீ பைவை கூட்டி கொண்டு வரீ, வளமே அவன்ட்ட பைவை கூட்டி கொண்டு வர இல்லையே. அன்றைக்கு அன்றைக்கு ரெண்டு மட்டும் நடந்த பாட்டிக்கு உன்னோட ஏழில் படித்த கீதாவை தான் நடா கூட்டி கொண்டு வந்து வந்தேன், பாட்டிக்கு டெக்கே நடா கூட்டி கொண்டு வரேன்.
2: ஆரங்கட ரவியே கதைக்கிற ரவி, வா வா வா. என்ன ரவியடா, நீ வந்து வெட்டி ஆளுன்னு நாங்களெல்லாம் ஒரு வீட்டு மோகஜுக்கே மோகஜுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று பழைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடு வண்டி கொடுத்துருக்குறீ, போமன் பில்லில் அதெல்லாம் இன்னும்டா ஹாட்ற மோகேஜ். சரி பாட்டி தொடங்கிட்டு வாங்கடா, நானும் லிவிங் ரூம்ல இருந்து சும்மா காய்ச்சி கொண்டிருக்கிறேன். உங்களோட நீங்க எப்படா பெற போறீங்க?
4: பாட்டியோட வச்சிருக்காது, என்னடா எல்லாம் பார்த்து வச்சிருக்க, லைஃப்ல இப்படி ஆடிக்கொண்டு இருக்கு.
2: என்ன கதைச்சாலும் என்ன கேட்ட நீங்கள், எந்த வைப் வந்து லவ்வபுள் வைப், ஒரு கேரிங் வைப் சொல்றேன்டாப்பா, கேளுங்கடாப்பா.
4: டேய் உன் வைஃப் கோட் பண்ண போறாப்ப, நீ ஏன் கேமிங்கிறே? பொண்ணு போற வைஃபோட காஞ்சிடலாம்.
0: அண்ணா அந்த மகேஸ் எப்படி அம்மா இருக்கிறீங்களா? இவர் பாட்டி என்று சொன்னவர் ஒரு ஹோட்டல் என்று சொல்லி ட்ரஸ்ட் சொல்லல அடித்து உள்ளங்களே, நான் கூட அந்த ட்ராப் பண்ணி விடுவேன். அதாவது லிவிங் ரூம்ல வேலை விஷயமா யாரோடைய போன் ஜூம் மீட்டிங் இருக்குது.
4: தங்கச்சி ஆன் வேலை மீட்டிங் ஜூம் மீட்டிங்ல எங்களை எல்லாத்தோட மேன் காய்ச்சி கொண்டிருக்கான். தனி பாட்டி இல்லை ஒன்டி இல்ல ஃபேஸ் அவன் இந்த ஜூம் மீட்டிங்கை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் படுக்க வைறான் கட்டி, அவனை கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்து டேம் போடாது.
0: பாட்டி வைக்கலி, பாட்டி வச்சா பாட்டியை வையுங்களேன். அது இட போட்டுட்டு அவரோட வை கேரிங் வைஃபோ தேவை இல்லாத கதைகளை மது வைக்கணும். பாட்டி என்ன அதோட விளையாடுவீங்களே, என்ன பண்ணீங்களோ? நானும் ஒளி சொல்றீங்க பாட்டி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாம் என்ன பண்ணி சொல்லுவீங்க வந்து பார்த்து, நீங்க சூப்பர் குடிச்சிட்டு பாட்டத்தை நித்திரியா பண்ணுவீங்களா? இப்போ எழுப்பி இருக்கீங்க புடிய காசு போங்க.
2: அப்ப நான் பாட்டிக்கு போயில்லையப்ப, நான் பாட்டிக்கு போய் ஃப்ரெண்டோட கதைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, படுத்துட்டேனே அப்ப நான்.

0: This is Tamil FM 101.3.
1: கலைக நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் வியட்நாம் ஜனாதிபதி டே லாம் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தவிருக்கிறார். வெளிசர் இடைத்தங்கள் முகாமிலிருந்து தப்பியோடிய 30 சைபர் குற்றவாளிகளை கல்கிசை பிராந்திய குற்றப் புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் மீண்டும் கைது செய்திருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் தேர்தல் தோல்வியின் பின்னர் மம்தா பானர்ஜி பதவி விலகாததால் ஆளுநர் ஆர் என் ரவி மாநில சட்டசபையை கலைத்திருக்கிறார். விமான எரிபொருள் விலையேற்றத்தினால் அட்டவணைப்படுத்தப்பட்ட அமெரிக்காவுக்கான விமான சேவைகளை குறைக்க உள்ளதாக ஏர் கனடா நிறுவனம் அறிவித்திருக்கிறது. நெதர்லாந்துக்கு சொந்தமான சுற்றுலா கப்பலிலிருந்து ஹென்டா வைரஸ் தொற்றுக்குள்ளான 3 சிகிச்சைக்காக வெளியேற்றப்பட்டனர். இதில் ஏற்கனவே உயிரிழந்த 3 ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள். கலைக நேரம் 11 மணி 1 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் 101.3. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். 7°C இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 13 km வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்னரவில் அது குறைந்த புள்ளியாக 3°C காணப்படும். இன்றைய பின்னரவில் சில பகுதிகளில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 15°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக காணப்பட்டாலும் சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நாளைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 5°C காணப்படும். நாளைய பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் இருப்பளி நிலைகளிலே மாற்றம் இருக்கிறது. 6 சதங்கள் குறைவடைந்து 183.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப் போகிறது. இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது திரைப்புதிர் நிகழ்ச்சி. சில தரவுகள் வழங்கப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு திரைப்படத்தை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து நீங்களும் சிறப்பிக்கலாம். அழைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. சரி, இன்றைய திரைப்படத்திற்கான முதல் திரைப்படத்திற்கான தரவுகளை பார்த்துவிடலாம். 6 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் 2 சொற்களாக பிரித்துக் கொள்ளலாம். 6 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் 2 சொற்களாக பிரித்துக் கொள்ளலாம். 2 எழுத்து முதலாவது சொல் சைகை மொழியில் பேசுவோர். சைகை மொழியில் பேசுவோர். 2 எழுத்து முதலாவது சொல் இவர்கள் சைகை மொழியில் பேசுவார்கள். 4 எழுத்து 2வது சொல் 5 புலன்களில் ஒன்றுக்கு தேவையானது. 5 புலன்களில் ஒன்றுக்கு இது தேவையானது. 6 எழுத்துக்கள் 2 சொற்கள் முதலாவது 2 எழுத்து சொல் சைகை மொழியில் பேசுவோர். 4 எழுத்து 2வது சொல் 5 புலன்களில் ஒன்றுக்கு தேவையான ஒரு உடல் பாகம். அலையுங்கள் 416-593-0055. 416-593-0055. பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: ஆறு எழுத்துக்கள், இரண்டு சொற்கள். முதலாவது இரண்டு எழுத்து சொல் சைகை மொழியில் பேசுவோர். நான்கு எழுத்து இரண்டாவது சொல் ஐந்து புலன்களில் ஒன்றுக்கு இது மிக முக்கியமானது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா? ஊமை விழிகள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அர்த்தனையர் வணக்கம்.
1: வணக்கம். நான் திருமாறன் கேட்கிறேன்.
0: திருமாறன் திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
1: இது எத்தனையாம் ஆண்டு வந்தது?
0: இது 1986 திரைக்கு வந்திருக்கிறது. நீங்களும் உண்மை விழிகள் என்று தான்
1: நினைக்கிறீர்கள்.
0: நன்றி, வருகைக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் கொள்கின்ற அர்த்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
2: சந்திரசேகர் நடித்த படம் தானே?
0: ஆமாம், அவரும் நடித்திருக்கிறார்.
2: உண்மை விழிகள்.
0: உண்மை விழிகள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கொள்கின்ற அர்த்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். குமார்.
0: குமார் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? அவரும் நடித்திருக்கிறார். ஊமை விழிகள் தான். சரி, நன்றி. நீங்கள் தெரிந்து கொள்கின்ற அர்த்தனையர் வணக்கம்.
4: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
4: ஆமாம், இசை மனோஜ் கியான் தானே?
0: அவரும் இசையமைத்திருக்கிறார்.
4: அவர்
0: தான் இசையமைச்சது. வணக்கம். ரஞ்சன் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தை. ஆமாம், பார்க்கலாம். நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற அர்த்தனையர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். மலைப்பிள்ளையார் இருக்கிறீர்கள். கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? சரி, உமை ஒளிகள் என்று கூறியிருக்கிறீர்கள். பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வணக்கம்.
6: வணக்கம். கமல் பாரதி. செல்வி.
0: செல்வி கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
6: ஆமாம், இதெல்லாம் அருண் பாண்டி நடித்திருக்கிறார்.
0: அவரும் நடித்திருக்கிறார். சரி, நிகழ்ச்சியில் வருகின்ற அர்த்தனையர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: சுதன் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
7: இதுல இந்த படத்துக்கும் ஆபாபானனுக்கும் சம்பந்தம் இருக்கும்.
0: அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஊமை விழிகள் என்று கூறியிருக்கிறீர்கள். சரி. ஆமாம், அணிந்து கொண்ட நேர்கள் அனைவருமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள்.
8: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
9: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
8: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
9: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9055667
10: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
10: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
9: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
10: சுகந்தன், 416-540-6269.
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
11: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
12: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
11: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
13: ABS Mr. P.
5: Singaraj is the best for the Tamil community.
13: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
14: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
13: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 1986 திரைக்கு வந்தது. இதிலே விஜயகாந்த், கார்த்திக், ஸ்ரீவித்யா, அருண் பாண்டியன், சந்திரசேகர், ஜெய்சங்கர், சரிதா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மனோஜ் கியான் அவர்களோடு ஆபாவானனும் இணை இசையமைப்பாளராக இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கிறார். திரைப்படத்தை ஆர் அரவிந்தராஜ் இயக்கியிருக்கிறார். சரி, இந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒழிக்கவிருக்கிறது. அதற்கு முன்னதாக அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை பார்த்து விடலாம். 5 எழுத்துக்கள் ஒரே சொல் கொண்ட திரைப்படம். 5 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், ஒரே சொல், ஆனால் இது ஆங்கில சொல். தமிழிலே 5 எழுத்துக்களிலே வருகிறது. ஆங்கிலச்சொல் தமிழிலே 5 எழுத்துக்களிலே இந்த திரைப்படம் வருகிறது. எல்லோருக்கும் இப்படி ஒரு குலாம் இருக்கும். எல்லோரும் இப்படி ஒரு குலாமில் நிச்சயமாக இருந்திருப்பீர்கள். எல்லோருக்கும் இப்படி ஒரு குலாம் இருக்கும். எல்லோரும் இப்படி ஒரு குலாமில் இருந்திருப்பீர்கள். அது தவிர்க்க முடியாதது. பலருக்கும் அது அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும். சிலருக்கு தொடர்ந்தும் சிறு வயதிலிருந்தே ஒரே குலாம் தொடர்ந்தும் இருக்கும். சரி, அலையங்கள் 4963005 தமிழிலே 5 எழுத்துக்கள். இது ஒரு ஆங்கில சொல். எல்லோருக்கும் இப்படி ஒரு குலாம் இருக்கும். எல்லோரும் இப்படி ஒரு குலாமில் நிச்சயமாக இருந்திருப்பீர்கள். அலையங்கள் 4963005 ஒழிக்கிறது. ஊமை விழிகள் திரைப்பட பாடல்.

0: கலை நேரம் 11:20. ஆமாம், 5 எழுத்து 1 சொல் கொண்ட திரைப்படம். இது ஒரு ஆங்கில சொல், தமிழிலே 5 எழுத்துக்களிலே வந்திருக்கிறது. எல்லோருக்கும் இப்படி ஒரு குழாம் இருக்கும், எல்லோரும் இப்படி ஒரு குழாமிலே நிச்சயமாக இருந்திருப்பீர்கள். சரி, நிகழ்ச்சிகளிலே இணைந்து கொள்கின்ற முதலாவது நேர இந்த தரவுக்கான முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மென்பா.
0: மென்பா, என்ன திரைப்படம் கண்டுபிடித்தீர்களா?
1: யார் நடித்தது?
0: இங்கே பின்னால் இருந்து போவோமா, முன்னால் இருந்து போவோமா? சரி, இடையிலிருந்து வருவோம். சூர்யா, விஜயலட்சுமி, வடிவேல், தேவயானி, விஜய்,
1: ஃப்ரெண்ட்ஸ்
0: ரெண்டு முறை சொல்லியிருக்கிறீர்கள், 2 அப்படி ஒரு திரைப்படம். சரி, நன்றி. நிகழ்ச்சி இருந்து வருகிறார் தனியர். வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?

0: பன்மையார் எழுத்தாக வருமா?
1: பன்மை, பன்மையில் சொன்னார்
0: இல்லை, அந்த திரைப்படத்தின் ஆங்கில பேரை தமிழில் சொன்னால் ஐந்து எழுத்துக்கள் தான் வருகிறது. ஃப்ரெண்ட்ஸா? சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
2: குமார்.
0: குமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, ராஜ் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கும் ராஜ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்ல சுகம் அண்ணா.
0: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: நான் கண்டிப்பாக வந்தேன், உங்களோட கலெக்ட்மெண்ட் கேதே வந்தேன். ஓகே, நானும் ஃப்ரெண்ட்ஸ்.
0: நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், யாரோடு?
3: எல்லாரோட.
0: எல்லோரோடும். சரி, நன்றி. நிகழ்ச்சி இருந்து வந்ததுக்கு அம்மா அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். செல்வி.
0: செல்வி, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
4: ஃப்ரெண்ட்ஸ்
0: தான். சரி, நிகழ்ச்சி இருந்து கொள்கிற அடுத்த நேர், வணக்கம். ரஞ்சன், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? நீங்கள் நாங்கள் எல்லோரும் தான். ஃப்ரெஞ்ச். சரி, ஆமாம். இணைந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம். விஜய், சூர்யா, வடிவேல், தேவயானி, விஜயலட்சுமி, ரமேஷ் கண்ணா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். திரைப்படத்திற்கு கடைசியை இசைஞானி இளையராஜா வழங்கியிருக்கின்றார். திரைப்படத்தை சித்திக் இயக்கியிருக்கிறார். சரி, அந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்பதற்கு முன்னதாக விளம்பரங்களை கேட்கலாம்.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
10: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
11: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDL. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDL. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
0: கலைக நேரம் 11:25. சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை பார்த்து விடலாம். 6 எழுத்துக்கள் 2 சொற்களாக பிரிக்கலாம். இதை ஒரே சொல்லாகவும் பார்க்கலாம், ஆனால் திரைப்படத்திலே 2 பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை 2 நான் இங்கே வைத்திருக்கிறேன். 6 எழுத்துக்கள் 2 சொற்கள். 3 எழுத்து முதலாவது சொல். இது இல்லாதவன், குறைபாடுடையவன். 3 எழுத்து முதலாவது சொல். இது இல்லாதவன், குறைபாடுடையவன். இங்கு இந்த சொல்லும் 3 எழுத்தில் குறைவாகவே வந்திருக்கிறது. 3 எழுத்து முதலாவது சொல். இது இல்லாதவன், குறைபாடுடையவன். இங்கு இந்த சொல்லும் கூட 3 எழுத்தில் குறையாகவே வந்திருக்கிறது. 2வது 3 எழுத்து சொல். இது ஒரு மலர். 3வது 3 எழுத்து. இது இல்லாதவன், குறைபாடுடையவன். இங்கு அந்த சொல்லும் கூட 3 எழுத்தில் குறையாகவே வந்திருக்கிறது. 2வது 3 எழுத்து சொல். இது ஒரு மலர். கண்டுபிடியுங்கள், அலையுங்கள். 4 6 5 9 3 0 0 5 5. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாடலோடு ஹரிஹரன், பவதாரணி.

0: கலக நேரம் 11:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 திரைப்புதிர் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். ஆமாம், 6 எழுத்துக்கள் அதை 2 சொற்களாக பிரித்திருக்கின்றேன். முதல் 3 எழுத்து சொல், இது இல்லாதவன் குறைபாடுடையவன். இங்கு இந்த சொல்லும் கூட 3 எழுத்தில் குறையாகவே வந்திருக்கிறது. 4 எழுத்து சொல் இங்கே 3 எழுத்தாக குறைவாகவே வந்திருக்கிறது. 2வது 3 எழுத்து சொல், இது ஒரு மலர். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம், அழைக்கலாம். 4 6 5 9 3 0 0 5 5. இது ஒன்றும் அவ்வளோ சிரமமான திரைப்படம் இல்லை. சரி, பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இது சரி, உங்களுக்கு எப்படி வேண்டும், பின்பலமாக வருவா முன்பலமா? சரி, கார்த்திக், ரேவதி, நிழல்கள் ரவி, ஜனகராஜ், சின்னி ஜெயந்த் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கார்த்திக், ரேவதி, நிழல்கள் ரவி, ஜனகராஜ், சின்னி ஜெயந்த் என்று ஒரு பெரிய ஒரு வி கே ராமசாமி, ஒரு நிறைய ஒரு நடிகர்கள் பட்டாளமே இருக்கிறது திரைப்படத்தில். இது இல்லாதவன் ஒரு குறைபாடுடையவன். நிச்சயமாக இது இல்லாதவன் ஒரு அவன் மனிதனாகவே மதிக்க முடியாது. ஆனால் இங்கே அந்த சொல்லும் கூட 3 எழுத்திலே குறையாகவே வந்திருக்கிறது. தெய்வ வாக்கு என்று சொல்லியிருக்கிறது. சரி, பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சி நடந்து அடுத்த நேர். வணக்கம். ரஞ்சன், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? இதய தாமரை என்று சொல்லி.
2: சரி,
0: நாவை காணவில்லை. சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமாம், இயக்குனர் வந்து கே ராஜேஸ்வர் தான். அதே படம் தான், இதய தாமரை.
0: அதே படம் தான். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
4: குமார்.
0: குமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? இதயத்தாமரை என்று நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அநேகமாக எல்லோருமே சரியான திரைப்படத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 1990 திரைக்கு வந்தது இதயத்தாமரை திரைப்படம். நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இதயத்தாமரை என்று சொல்லுவோம், ஆனால் திரைப்படத்தின் விளம்பரங்களிலே பார்க்கின்ற பொழுது இதய தாமரை என்று பிரித்து தான் வந்திருக்கிறது. அதனால தான் அதை 2 சொற்களாக பிரித்திருந்தோம். சரி, இந்த திரைப்படத்திலே கார்த்திக், ரேவதி, நிழல்கள் ரவி, ஜனகராஜ், சின்னிஜித் பலரும் நடித்திருந்தார்கள். சங்கர் கணேசன் இசை திரைப்படத்தை கே ராஜேஸ்வர் இயக்கியிருக்கிறார். மணிகம் கே ராஜேஸ்வர், ஆர் ராஜேஸ்வர் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்பதற்கு முன்னதாக விளம்பரங்களை கேட்கலாம்.
5: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
6: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டு.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 9052708800 9052708800
5: உதயம் சூப்பர் மார்க்கெட். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
10: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற
4: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்ளுணர்வு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 9053029494.
0: கலக நேரம் 11:38 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகமில் திரைப்புதிர். சரி, அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை பார்த்து விடலாம். நான்கு எழுத்துக்கள் ஒரே ஒரு சொல், நான்கு எழுத்துக்கள் ஒரே ஒரு சொல் கொண்ட திரைப்படம் பனிப்படர்ந்த மலை. பனிப்படர்ந்த மலை. அலையுங்கள் 416-593-0055. நான்கு எழுத்துக்கள் ஒரே சொல் பனிப்படர்ந்த மலை. அலையுங்கள் 416-593-0055.

0: கடைக நேரம் 11:43. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? விளங்கவில்லை. அவர்கள் இருவரும் நடித்த
1: திரைப்படம்
0: என்று கூறியிருக்கிறார்கள். சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: ரஞ்சன், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? செல்வி, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? அனைவருமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளம்பரங்களை அடுத்து அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கும்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: Everything okay? No problem, Dijinam.
8: Bar kalamu closing da tadikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
11: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
0: கலைக நேரம் 11:46. சரி, அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை பார்த்து விடலாம். 6 எழுத்துக்கள் 2 சொற்கள். முதலாவது 3 எழுத்து சொல் துடிப்பான ஒரு பருவம். மணிக்கோ 6 எழுத்துக்கள் 2 சொற்களாக பிரிக்கலாம். முதலாவது 4 எழுத்து சொல் துடிப்பான ஒரு பருவம். 2 எழுத்து 2வது சொல் ஒரு பிரிவு அல்லது ஒரு குழு என்று வைத்துக் கொள்ளலாம். 6 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் 2 சொற்களாக பிரிக்கலாம். 4 எழுத்து 1வது சொல் துடிப்பான ஒரு பருவம். 2 எழுத்து 2வது சொல் ஒரு பிரிவு ஒரு குழு என்று வைத்துக் கொள்ளலாம். அலைங்கள் 4165935.

0: கலை நேரம் 11:52. ஆறு எழுத்துக்கள் இரண்டு சொற்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது 4 எழுத்து சொல் ஒரு துடிப்பான பருவம். இரண்டாவது 2 எழுத்து சொல் ஒரு பிரிவு அல்லது ஒரு குழு என்று இதை வைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வெண்பா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? பத்மஸ்ரீ, ராதா ரவி, சோனியா, சந்திரசேகர், வடிவேல். விளங்கவில்லை. ராதா ரவி, பத்மஸ்ரீ, சோனியா, சந்திரசேகர், வடிவேல். இல்லை இல்லை, அவர் ஒரு நடிகை. பத்மஸ்ரீ என்றால் கமலஹாசன் என்று சொல்லியிருப்பேன். ஏன் அவர் பத்மஸ்ரீ என்று சொல்ல, அது பேர். அவருக்கு வழங்கப்பட்டது பட்டம், இது பேர். ஒரு நடிகை ராதா ரவியும் பத்மஸ்ரீ நடித்த திரைப்படம். சரி, ஒரு கூகுளில் தேடி பார்த்துட்டு வாங்கோ. சரி, நீங்கள் தேர்ந்து கொள்ள நடத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
2: யார் நடிக்கிறாங்க?
0: இது ராதா ரவி நடித்த திரைப்படம். இதிலே பத்மஸ்ரீ நடித்திருக்கிறார், சோனியா நடித்திருக்கிறார், சந்திரசேகர் நடித்திருக்கிறார். ஆனால் இதிலே கதாநாயகிக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு திரைப்படம். கதாநாயகி என்று இல்லை இந்த திரைப்படத்திலே. பத்மஸ்ரீ, சோனியா பலரும் நடித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்திலே கதாநாயகி என்ற ஒருவர் குறிப்பிட முடியாது. சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். ரஞ்சன் கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை? இது 1994 வந்த திரைப்படம். கடைசி இரண்டு எழுத்து, ஒரு பிரிவு அல்லது ஒரு குழுவை இப்படி அழைப்பார்கள், அழைக்கலாம். வாலிப வட்டம், வட்டத்தை சுருக்கினா பிறகு டம் என்று வந்துடும். சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டதற்கு. நிகழ்ச்சி இணைந்து கொண்டு அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். சரி, அவர் ஒரு யாரோ ஒரு ஆடி கொண்டிருக்கிறார். சரி, அந்த திரைப்படத்தை ஒருவரும் கண்டுபிடிக்கவில்லை. அது இளைஞர் அணி. 1994 வந்தது இளைஞர் அணி. ஆறு எழுத்துக்கள் இரண்டு சொற்கள். முதலாவது 4 எழுத்து சொல் ஒரு துடிப்பான பருவம். இரண்டாவது 2 எழுத்து சொல் ஒரு பிரிவு அல்லது ஒரு குழுவை இப்படி அழைப்பார்கள், அணி என்று அழைப்பார்கள் இல்லையா. திரைப்படத்திலே ராதா ரவி, பத்மஸ்ரீ, சோனியா, சந்திரசேகர், வடிவேல் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். திரைப்படத்துக்கான சிஐ தேனிசைத்தென்றல் தேவா வழங்கியிருக்கிறார். திரைப்படத்தை கே.ஆர். செல்வராஜ் இயக்கியிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒழிக்கிறது இந்த பாடல்.
3: உந்தில்லை நான் உள்ளகா என்பில்லை நான்

கடைக நேரம் 12 மணி, 1 நிமிடம் மற்றும் ஒரு புதிய நாளுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சுபித்தையும் சிறப்பையும் தரக்கூடிய சிறப்பான நாளாகாமே இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் ஆகியவற்றை கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும், கலைஞர்கள் சார்பிலும், நேயர்கள் சார்பிலும், நிர்வாகத்தின் சார்பிலும் இனிய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள்.

0: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். 6 °C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று வடக்கு வடகிழக்காக மணித்தியாலத்திற்கு 9 km வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 15 °C காணப்படும். இன்றைய பகல் பொழுதிலே சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளின் அது குறைந்த வெப்பநிலையாக 5 °C காணப்படும். இன்றைய நாளின் பின்னிரவிலும் கூட மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருளின் விலைகளிலே மாற்றம் இருக்கிறது. 6% குறைவடைந்து இப்பொழுது முதல் 183.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-5953-0055. இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: யோகா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். நன்றி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இன்னைக்கு புலவர் புலமதித்தின் வரிகள்ல இசையில காதல் பரிசு படுத்துறது, புறாக்களே புறாக்களே அந்த பாட்டு கேட்போம்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: சந்திப்போம்,
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம் சித்ரா.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Everything okay, no problem and it's numb.
2: Bar glamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
4: 12:09 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகமில் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர் வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
4: வெண்பா, என்ன பாடல் திருவாடு வெண்பா வந்திருக்கிறீர்கள்?
5: புச்சிக்கா மாமா படத்துல இருந்து அந்த நிலவுக்குள் நிலவன்றும்.
4: சரி, இது உங்கள் துறையில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
5: நன்றி
4: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
4: 6471 7 5 2 1 7 5 6 4 7 5 2 2 1 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 சாந்தி திரைப்படத்தில் இருந்து என் உயிரி நுயிரி.
5: சரி, இது உங்களுடைய திரையில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
4: நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம் குழுவினர்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் 130,000

0: கலைய நேரம் 12:22 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வி.
0: செல்வி எப்படி இருக்கிறீர்கள் செல்வி?
1: நலமாக இருக்கிறேன் நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம் செல்வி நன்றி. என்ன பாடல் திரையோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு செல்வ மகள் படத்தில் இருந்து குயிலாக நான் இருந்தேன்.
0: சரி, இது உங்களுடைய திரையில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். வணக்கம். பாடலோடு TM சௌந்தரராஜன், P. சுசீலா.

0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: உலகம் முழுவதும் 101.3
2: கலைகநேரம் 12 மணி.

0: 7:27 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்மேல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் தெரிவு கண்ணன்?
1: பாடல் வண்ண பூக்கள் படத்துல இருந்து கண்ணம்மா காதல் என்னும் பாட்டு.
0: சரி, இது உங்களுடைய துறையில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி.
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு இசைஞானி இளையராஜா, எஸ் ஜானகி.

0: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
5: கலக நேரம் 12:33 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழகம் 101.3. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். சொல்லுங்கள் ரஞ்சன், எப்படி இருக்கிறீர்கள்?
6: யாரை அழைக்கிறார்?
5: கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்தி விடுங்க.
6: அந்த பாட்டுக்கு
5: சரி, கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்தி விட்டீங்கன்னா காயாது. சரி, மீண்டும் சந்திக்கலாம். ஒழிக்கிறது உங்கள் திருப்பாடல். கேட்டு மகளங்கள் ஒழிக்கும் பாடலோடு பி ஜெயச்சந்திரன்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
2: கலைஞர் நேரம் 12:40 நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நிலையை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், இது அருண், கணேசன், கமலன். நான் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறோம் அருண், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: என்னுடைய பிறந்த நாள்.
2: சரி,
3: மற்றது என்னுடைய மனைவியா விரும்பி கேட்கும் இந்த பாடல்.
2: சரி, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் அருண், மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி,
2: நன்றி,
3: வணக்கம், நன்றி, வணக்கம்.

0: கலைக நேரம் 12:45 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: படம் பார்த்தால் பசி தீரும், பாட்டு வந்து பாட்டு 60 வருஷத்துக்கு முன்னால் தமிழ படிச்ச ஒரு பாட்டுன்னு சொன்னார் நம்பி. அந்த காலத்துல இதெல்லாம் உலகத்துக்கே தமிழ் படிப்பிச்ச பாட்டுகள் சந்தோஷம் இந்த பாட்டு நீங்கள் தெரிவு செய்தோம்.
0: சரி, பாடல் உங்கள் திருவிழா ஒழிக்கிறது, கேட்டு மகளிர்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
2: மெல்லினமாம்
3: இடையினமாம்
2: இடையினமாம்

0: இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரம் மனோகாந்தன், கதைக்கின்றேன்.
0: ஓ, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சோமா இருக்கிறோம். நன்றி.
0: என்ன பாடல் கேட்கப் போகிறீர்கள்?
1: ஆசை திரைப்படத்திலிருந்து இதயம் இப்போது கண்ணில்
0: துடிக்கும். சரி, உங்களுடைய திரையில் பாடல் ஒடிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. இழந்த வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். விளம்பரங்களை அடுத்து அவருடைய பாடல் ஒடிக்கும். இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகின்ற நேரம். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம்.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இலங்கை நாடாளுமன்றத்தில் 145 வாக்குகளால் அவசரகால சட்ட நீடிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிராக 6 வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டன. ஹேபாஸ் கொள்வனவு மோசடி விடயத்தில் கபில் சந்திரனுக்கு பிணை வழங்குவதற்காக அவரின் உறவினர்கள் என பொய் கூறிய இருவரை விளக்கமறியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைப்போம் என கூறியதாலேயே அதை நிரூபிக்குமாறு கூறி தமிழக வெற்றிக் கழகத்தின் வேண்டுகோளை நிராகரித்ததாக ஆளுநர் விளக்கம் அளித்திருக்கின்றார். கனடாவின் புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆஃபர் ஜூன் 8 தேதி பொறுப்பேற்பார் என கனடிய பாரம்பரிய துறை உறுதி செய்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா வழங்கிய 14 அம்ச வரைவு திட்டத்தை ஈரான் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
3: மகிழ்ச்சியாக
4: சீமா.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று மே மாதம் 8ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. புதிய நாள் ஒன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே 8ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 6 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 பாக செல்சியஸாக குறைவடையும். சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது சூரியோடியுடன் மிகில் கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 15 பாக செல்சியஸாக இருக்கும். சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 5 பாக செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமை பகல் பொழுது 15 பாக செல்சியஸ், சூரியோடியுடன் மிகில் கூட்டம் இணைந்து காணப்படும். இரவு பொழுது 6 பாக செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 14 பாக செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மிகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மீண்டும் சூரியஒளி தென்படும் என்று இப்பொழுது வானிலை விதார் நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 2 மணிக்கு டாப் 5 நிகழ்ச்சி உங்களுக்காக 5 பாடல்களின் தொடக்க வரிகள் தரப்படும். அந்த வரிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் 3 பாடல்களை தெரிவு செய்கின்ற நிகழ்ச்சி. 3 மணிக்கு இதயநாதம், 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இரியோசை நிகழ்ச்சி, நீங்கள் விடியல் நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். 6 மணி வரை வாய்கரை வசந்த ஒலிபரப்பாகும். 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் கட்டிமேளம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து என்ன பாடல் இந்த பாடல்?

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 1:10 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் இப்பொழுது முதல் நீங்கள் கேட்கிறது
2: ஒரே கன்ஃபியூஸ் அந்த பாட்டு தான் இந்த பாட்டா அதே தான் என்ன பாடல் இந்த பாடல்
1: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியிலே பாடலின் இடைவெளி வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4 1 6 5 9 3 0 0 5 5. இதோ உங்களுக்காக

0: அந்த பாடல் என்ன பாடல்? 416-593-0055.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி, உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444. 416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.

0: நேரம் 1:13 செய்யும் தமிழப்பும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: அருண் கணேசன் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
1: பூஜைக்கு வந்த மலரே
0: வா என்று சொல்லுகிறீர்கள். சரியான பாடலா பார்ப்போம். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள். அதே மலர் தான் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். ஆமாம், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: அதே பூஜைக்கு வந்த மலர்தான்.
0: சரி, அவர் சார்பில் நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? செல்வி சொல்லுங்கள். அந்த பாடல் தானா? சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள்.
3: பூஜைக்கு வந்த மலரேவா.
0: அந்த பாடல் தான். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: பூஜைக்கு வந்த மலரேவா.
0: பூஜைக்கு வந்த மலரே தானா? சரி, பார்ப்போம். நன்றி பவான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்காம அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதோ உங்களுக்காக அந்த பாடல் நடிக்கிறது. பிபி ஸ்ரீநிவாஸ், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: நேரம் 1:18. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: என்ன பாடல்? இந்த பாடல்
2: என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இடைவரி ஒலிபரப்பாகிறது. தொடக்க வரியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-595-3005 இதோ

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4169935555.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு ஜெயமாள் 101.3.
0: நேரம் 1:21. ஜெயமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், சிவபாலன்.
0: சிவபாலன் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
4: இது ஜிலி ஜிலி குழு குழு.
0: ஓஹோ, ஜிலு ஜிலு குழு குழு என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம் அந்த பாடல் தான் என்று. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்க அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். ஆசை அன்பு என்று வருகிறது என்று சொல்லுகிறீர்கள். ஜிலு ஜிலு குழு குழு ஆசை அன்பு சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நன்றி, அவர் பேசவில்லை. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
5: மனம் என்னும் பொன் தட்டில் இறைவா.
0: மனம்

பல நேர்களும் பலவிதமான பாடல்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ரஞ்சன் சொன்ன பாடல் சரியான பாடல். இது வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடுகின்ற பாடல்.

0: ஏஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: நேரம் 1:26 மணி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: ஒரே கன்ஃபியூஸ்
3: அந்த பாட்டு தான்
2: அந்த பாட்டு தான் இந்த பாட்டா இந்த பாட்டா அதேதான் என்ன பாடல் இந்த பாடல்
1: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். அடுத்த பாடல் இடைவரை உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-595-3005 இதோ

0: டபுள் கராஜ் ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஏஷியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏஷியன்ஸ் மெகா சேல்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: CMR Tamil FM 101.3.
9: நேரம் 1:30 செய்யமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பக்கத்தில் 6 பாகிஸ்தான் சிதாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 பாகிஸ்தான் சிதாக குறையும், சில வேளையிலே சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 15 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இளன்புகள் குட்டமடைந்து காணப்படும். பகல் பொழுதும் சில இடங்களிலே இடையே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 5 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை 15 பாக செல்சியஸாக உயர்வடையும். சனிக்கிழமை சூரியோடு இளன் முகில் குட்டமடைந்து காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை முகில் குட்டத்தோடு 14 பாக செல்சியஸாக இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம் ஜோகா.
9: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
10: கைராசிக்காரன்
9: அதென்ன நிலவு இப்படி முருகிறது? சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்பு வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அதே நிலவு தான். பல பேர் நிலவை காணும் பொழுது இப்படி தான் நிலவு முருகுமோ? சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்பு வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்? குமார் சொல்லுங்கள், என்ன பாடல்? அதே நிலவு தான் குமாரும் கண்டிருக்கிறார். எல்லா இடத்துலையும் வந்து நிலவு தெரிகிறது. சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்பு வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள். அந்த பாடல் தான் சொல்லுகிறீர்கள் நீங்களும். கங்கா நன்றி, அடுத்த நேர சந்திப்பு வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்? அதே நிலவு தான் தெரிகிறது. சரி, பார்ப்போம். அடுத்த வாரம் அங்குதான். சரி, அடுத்த நேர சந்திப்பு வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள்? சரி, நிலவு ரெண்டு பேருமே ஒரு நிலவை கண்டிருக்கீர்கள், அதுக்காக சண்டை பிடிக்க கூடாது. வன்குவரில் இருந்து பவானும் காந்தி. சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், கைராசிக்காரன் திரைப்படத்தில் நடைபெற்ற பாடல் எஸ்பி பாலசுமணி ஜானகி பாடுகின்ற பாடல் அனைத்து நேரத்திலுமே சரியாக சொல்லியிருக்கிறார்கள். இது உங்களுக்காக.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4169935
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்

0: கைராசிகாரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 1:37 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: என்ன பாடல் இந்த பாடல்
0: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நடைபெறி உங்களுக்காக ஒலிபரப்பாகிறது. தொடக்க வரியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 2 மணிக்கு நேரில் டாப் 5 நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4 1 6 5 9 3 0 0 5 5.
1: கேன் ஸ்மைல் டென்டம் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30 33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-965-6-905-946-556-can smile dental real estate il thelivana mudivugal thanunda aalosanaiyil than thodangum remax community realty aks realty team professional agents ck sinduran mattum guna gunaraja residential commercial properties vaanga vitka lease seiya market knowledge strategy experience udan ovvoru kattathilum ungaludan call CK Sinduran 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam. 416-268-0155. 416-268-0155.
2: 0155. Last minute left.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி.
5: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 1:41. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: அருண் கணேசன் சொல்லுங்கள், என்ன பாடல் நினைக்கிறீர்கள்?
6: பக்கத்திலே கன்னி பொன் இருக்கு.
0: பக்கத்திலே கன்னி பொன் இருக்கு, பாடல் சொல்லுங்கள். பரவாயில்லை,
6: அதுதான் பாடல்.
0: ஓ, பாடல் தான், அதுதான் வீட்டில் இருக்கிற நிலைமையை சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம், அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சிவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல் நினைக்கிறீர்கள்? அதே பாடல் தான் சொல்லுகிறீர்கள். சாரி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள். பக்கத்திலே இல்லை, தனியாக. அதே பாடல் தான் என்று சொல்லுகிறீர்கள், குழப்பம் தானே. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன பாடலாக இருக்கும்? காதல் என்றால் கடையில் வாங்கலாமா? காதல் என்றால் கடையில் வாங்கலாம் என்று சொல்கிறீர்கள். சரி, பாக்கியலட்சுமி திரைப்படத்தில் நடைபெற்ற பாடல் ஒரு ராகம் சரியாக இருக்கிறது. ரஞ்சனின் பார்ப்போம், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், செல்வி சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: காதல் என்றால் ஆணும் பெண்ணும் இருவர் வேண்டும் என்று.
0: ஓஹோ, அப்ப குறி குருவி கிளியெல்லாம் காதல் பண்றது எப்படி? இதே மாதிரி தான், ஆண் பெண் குருவிகள் காதல் பண்ண. சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், காந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: ஆணும் பெண்ணும் வேண்டும்,
0: ரெண்டும் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். ஆமா ஆமா, இது பாக்யலட்சுமி திரைப்படத்தில் இருந்து எல் ராகவன் பி சுசிலா பாடிய பாடல், செல்வி குறிப்பிட்ட பாடல்.

0: என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை.
1: நேரம் 1:47 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது.
2: ஒரே கன்ஃபியூஸ் சார், அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான், இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான், என்ன பாடல், இந்த பாடல்,
1: என்ன பாடல், இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலின் இடைவெளி உங்களுக்காக.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4 6 5 9 3 0 0 5 5.
1: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj, பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான.
3: Verco Vets Law, 416-993-8443.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட்.
9: காற்றலையில் உங்களோடு உங்கள் CMR தமிழ் FM 101.3.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 1:52, இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள் ரஞ்சன்? அந்த பாடல் என்று சொல்லுகிறீர்கள், பார்ப்போம் அது சரியான பாடலா, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமை, அடுத்த நேயர் சந்திப்போம்.
2: வணக்கம் ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள்.
2: ரஞ்சன் சொன்ன அதே பாடல் தான், மூன்று முகம் படத்தில் இருந்து தேவாமிரதம் ஜீவாமிரதம் பெண்தான்.
1: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பெண்பா சொல்லுங்கள். அந்த பாடல் சொல்லிருக்கீர்கள், சரி பார்ப்போம். அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், செல்வி.
1: செல்வி சொல்லுங்கள். மூன்று முகம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடுகின்ற பாடல், அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய எந்த பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பாடலில் தொடர்ந்து நேயர்கள் டாப் 5 நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 102.3 www.cmr.fm புள்ளியத்தில் துள்ளும் தமிழ்.
1: நேரம் 2 மணி.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த வியட்நாம் ஜனாதிபதி டோலாம் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். வெளிசர இடைத்தங்கள் முகாமிலிருந்து தப்பியோடிய 30 சைபர் குற்றவாளிகளை கலகிசை பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் மீண்டும் கைது செய்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் தேர்தல் தோல்வியின் பின்னர் மம்தா பானர்ஜி பதவி விலகாதால் ஆளுநர் ஆர் என் ரவி மாநில சட்டசபையை கலைத்துள்ளார். விமான எரிபொருள் வெளியேற்றத்தினால் அட்டவணைப்படுத்தப்பட்ட அமெரிக்காவுக்கான விமான சேவைகளை குறைக்க உள்ளதாக ஏர்கண்டா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. நெதர்லாந்துக்கு சொந்தமான சுற்றுலா கப்பலிலிருந்து ஹன்டா வைரஸ் தொற்றுக்குள்ளான 3 சிகிச்சைக்காக வெளியேற்றப்பட்டனர். இதில் ஏற்கனவே உயிரிழந்த 3 ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 2:02 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொண்டு பின்பாக்கத்திலே 6 பாக்கை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 3 பாக்கை செல்சியஸாக குறைவடையும். அந்த விடையில் சில இடங்களில் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று வெள்ளிக்கிழமை பகல் பொழுது 15 பாகம் செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 5 பாகம் செல்சியஸாக குறைவடைந்து சனிக்கிழமை 15 பாகம் செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் என்று காணப்படும். சனிக்கிழமையும் சில இடங்களில் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 6 பாகம் செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டத்தோடு 14 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 5 பாகம் செல்சியஸாக குறைவடைந்து திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கும்போது திங்கள் செவ்வாயும் 14 பாகை செல்சியஸாக இருக்கும். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே டொன்பலி பாக்வே டிவிபி வருடாந்த பராமரிப்புக்காக மூடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே வெள்ளிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வரை வேலை முடியும் வரை வருடாந்த பராமரிப்புக்காக மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே நீங்கள் டவுன்டவுன் பகுதிக்கு செல்பவர்கள் வேறு பாதைகளை உபயோகிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே உங்களுக்கு அந்த நீங்கள் செல்லுகின்ற இடத்திற்கு வெகு சீக்கிரமாக எந்த பாதையால் செல்ல முடியும் அந்த பாதையை நீங்கள் கவனித்து செல்லலாம். மறந்துவிடாதீர்கள், வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில வழிகளிலே பராமரிப்பு வேலைகள் முற்கூட்டியே முடிந்துவிட்டால் முற்கூட்டியே திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது முதல் நேர்கள் கேட்க இருப்பது டாப் 5 நிகழ்ச்சி. உங்களுக்காக 5 பாடல்களின் தொடக்க வரிகள் வருகின்றன. அந்த வரிகளை கேட்டுக்கொண்டு அது எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்யலாம். நீங்கள் தெரிவு செய்கின்ற பாடல்களுக்கு நாங்கள் புள்ளிகளை வழங்குவோம். அந்த புள்ளிகள் அடிப்படையில் 3வது, 2வது, 1வது பாடல்கள் முழுமையாக ஒலிபரப்பாகும். 4வது, 5வது பாடல்கள் ஒரு சில வரிகள் ஒலிபரப்பாகும். எனவே நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4169 3005 இதோ உங்களுக்காக மீண்டும்
1: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது? 1, number 1.

0: ஒலித்து ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: ஐந்து பாடல்கள் தொடக்க வரிகள் ஒலிபரப்பாக இருக்கின்றன. அந்த தொடக்க வரிகள் வைத்துக் கொண்டு உங்களுக்கு பிடித்த மூன்று பாடல்களை நீங்களும் தெரிவு செய்யலாம். 416-593-0055.
2: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம், CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
1: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள். சொல்லிருக்கிறீர்கள், சரி, பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் சுரேன் கதைக்கின்றேன்.
1: சுரேன் சொல்லுங்கள். 145 சொல்லிருக்கிறீர்கள் சுரேன். 145. நன்றி சுரேன். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அஜெந்தா சொல்லுங்கள்.
4: 1, 2, 5
1: சொல்லியிருக்கீர்கள். 3, 4 இல்லை அடையில. சரி, பார்ப்போம். நன்றி அஜெந்தா. அஜெந்தாவை தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திப்போம். யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், இது அருண் கணேசன். 134.
1: அருண் கணேசன், 134. 134, சரி, நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், இது சிவபாலன்.
1: சிவபாலன் சொல்லுங்கள்.
6: 1, 3, 5.
1: 1, 3, 5 சொல்லுகிறீர்கள். நன்றி சிவபாலன். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம்,
1: செல்வி சொல்லுங்கள். 5, 4, 1 சொல்லியிருக்கிறீர்கள், சரி, பார்ப்போம். நன்றி செல்வி. செல்வியை தொடர்ந்து அடுத்த நேயர். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், நான்
1: சிவா சொல்லுங்கள்.
8: 5, 1, 3.
1: நன்றி. அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நான் கங்கா.
1: கங்கா சொல்லுங்கள்.
9: 5, 3, 1.
1: 5, 3, 1 சொல்லியிருக்கிறீர்கள் கங்கா. நன்றி கங்கா. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், நான் கலியவர்தன் கேக்குறேன் தம்பி.
1: சொல்லுங்கள்.
10: 5, 3, 1.
1: 5, 3, 1 தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து. நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம்.
11: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
11: பபி கதைக்கிறேன்.
1: பபி சொல்லுங்கள்.
11: 1, 5, 3
1: சொல்லியிருக்கிறீர்கள், சரி, பார்ப்போம். நன்றி பாபி. பாபியை தொடர்ந்து அடுத்த நேயர். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
12: வணக்கம்,
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
12: 153.
1: சரி, நன்றி தேவகுமார். தேவகுமாரை தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
13: வணக்கம், காந்தி.
1: காந்தி சொல்லுங்கள்.
13: 3, 1, 5.
1: 3, 1, 5. ஒரு பாடலை கவனிக்கவே இல்லை பலர். சரி, பார்ப்போம். இப்பொழுது மொத்தமாக 12 நேர்கள் வாக்களித்தார்கள். இந்த 12 நேர்களின் வாக்குகளும் எண்ணப்பட போகின்றன. தொடர்ந்து நீங்களும் வாக்களிக்கலாம். 416-593-0055. மீண்டும் ஒருமுறை அந்த பாடல் தொகுப்புகளை கேளுங்கள், வாக்களிக்க தயாராகுங்கள். 416-593-0055.
0: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது? 1, 1.

0: ஒலித்து ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3.
2: நேரம் 2:11 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் வாக்களிக்கலாம். 416-593-0055 பாடல்களின் தொடக்க வரிகளை கேட்டிருக்கிறீர்கள். அதை வைத்துக்கொண்டு உங்களால் 3 பாடல்களை தெரிவு செய்ய முடியும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
2: யாரு யாரு யாரு பேசுகிறீர்கள்? குமார், குமார் சொல்லுங்கள். 134 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி குமார். குமாரை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம்,
2: வெண்பா சொல்லுங்கள்.
4: சொல்லிட்டாலே அவள் காதலை,
2: சொல்லிட்டாலே அவள் காதலை. 5
4: உன்னை இப்போ பார்க்கணும்,
2: உன்னை இன்னும் பார்க்கணும். 4 கூட மேல கூட வச்சு. 1 சரி, பார்ப்போம் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் சார், மனோ காந்தன் கேட்கின்றேன்.
2: மனோ காந்தன் சொல்லுங்கள்.
5: 3-4-2
2: 3-4-2 சரி,
5: நன்றி
2: நன்றி மனோ காந்தன். ஆமாம், மொத்தமாக 15 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சரி, விளம்பரங்களை தொடர்ந்து இன்னும் ஒருமுறை வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் இங்கே நாங்கள் எண்ணிக்கையை பார்க்க போகிறோம். நீங்கள் வாக்களிப்பதற்கான கடைசி சந்தர்ப்பம் 416-593-0055 416-593-0055. சரி,
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: CMR 101.3 FM. எங்களும் வாக்களிக்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் டேர்களை சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், யோகா.
2: யோகா சொல்லுங்கள்.
8: 4-5 அந்த மூன்றாவது பாட்டு என்ன போட்டு
2: உலகவில்லை?
8: மூன்றாவது பாட்டு என்ன?
2: ஓமேல கண்ணுதா, ரஜினி முருகன்.
8: 4-5-3
2: சொல்லியிருக்கீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி
8: நன்றி நன்றி. வணக்கம்,
2: அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நான் நித்யா.
2: நித்யா சொல்லுங்கள்.
9: நானும் யோகா உடைய போறேன்.
2: எங்க போறீங்க ரெண்டு பேரும்? 4-5-3 ரெண்டு பேரும் போகிறோம். ஜூவாட போகிறோன்னு நான் எங்கேயோ ரெண்டு பேரும் பயணிக்க போறீங்க, பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறீர்கள் நினைச்சுட்டேன். சரி, பார்ப்போம். நன்றி நித்யா.
9: நன்றி.
2: 17 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சரி, விளம்பரங்களை தொடர்ந்து 3வது இடத்தை பெற்ற பாடல் இந்த பாடல் என்று பார்ப்போம். சரி,
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: CMR தமிழ் FM 101.3.
2: நேரம் 2:17 நிமிடம். CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, மொத்தமாக 17 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ரஞ்சன், சுரீன், அஜந்தா, அருண், கணேசன், சிவபாலன், செல்வி, சிவா, கங்கா, கலிஜுகவர்தன், பபி, தேவகுமார், காந்தி, குமார், வெண்பா, மனுகாந்தன், ஜூஹா, நித்யா. 17 நேர்களின் வாக்குகளின் அடிப்படையில் இப்பொழுது மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் 40 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 40 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் ஜித்தின்ராஜ், மகாலட்சுமி பாடுகின்ற பாடல், ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிதன்ராஜ் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் ரஞ்சன் முருகன் திரைப்படத்திற்காக இன்றைய டாப் 5 நிகழ்ச்சியிலே 40 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்ற பாடல் அந்த பாடல்.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
5: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்டுக்கு

0: 2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

நேரம் 2:24 நிமிடம் சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாப் 5 நிகழ்ச்சியிலே 40 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் ரஜினி முருகன் திரைப்படத்தில் பெற்ற பாடல். இப்பொழுது 5 வாக்குகள் அதிகமாக பெற்று 45 வாக்குகளோடு 2வது இடத்தை பிடித்திருக்கும் பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து கேஜே ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா குஷல் பாடுகின்ற இந்த பாடல் 2வது இடத்தை பெற்ற பாடல். 45 வாக்கு

0: 45 பாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல் குங்பி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். கேஜே ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இனிக்கும் இனிய பாடல்களும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 எஃப்எம்.
0: தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் இப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். 6 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு வடகிழக்கத்தை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 பாக செல்சியஸாக குறைபடைந்து இன்றைய பகல் பொழுது 15 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே அங்கங்கே முகில் கூட்டம் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை துறலுக்கான வாய்ப்புகள். 30 வீதம். இரவு பொழுது 5 பாக செல்சியஸாக குறைபடைந்து சனிக்கிழமை பகல் பொழுது 15 பாக செல்சியஸாகத்தான் இருக்கும். சூரிய ஒளியின் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40 வீதம். இரவு பொழுது 6 பாக செல்சியஸாக குறைபடைந்து முகில் கூட்டத்தோடு 14 பாக செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பொழுது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மீண்டும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சரி, முதலாவது இடத்தை பெற்ற பாடல். இந்த பாடல் நேரம் 2:30 நிமிடம்.
2: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
3: பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் 101.3.
0: பி.வி. பிரசன்னா, வந்தராசன் நிவாஸ் பாடுகின்ற பாடல் ரமை பாடல்.

0: 51 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல். இந்த பாடல் ரம்மி திரைப்படத்திற்காக வி வி பிரசன்னா மற்றும் வந்தனா பாடுகின்ற பாடல்.
1: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? Suzanne.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
9: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
0: நேரம் 2:37 CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, 4வது இடத்தை பெற்ற பாடல். எத்தனை வாக்குகளை பெற்றிருந்தால்? 26 வாக்குகளை பெற்று 4வது இடத்தை பெற்ற பாடல். கயல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடுகின்ற பாடல். ஒரு சில வரிகள்.

அந்த பாடல் 26 வாக்குகளை பெற்று 4வது இடம் பெற்ற பாடல். இன்றைய நிகழ்ச்சியில் 8 வாக்குகளை மட்டும் பெற்று 5வது இடத்தை பெற்ற பாடல் தனியொருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

0: அந்த பாடல் எட்டு வாக்குகளை பெற்று ஐந்தாவதத்தை பெற்று பாடல் ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வந்தது இன்றைய டாப் ஃபைவ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்து வாரம் வேறு பாடல் தொகுப்போடு உங்களை சந்திப்போம்.
1: The friendly radio for Tamils around round the universe. CMR Tamil FM 101.3.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800.
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: வணக்கம்
8: வணக்கம்
7: வணக்கம்.
8: இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
7: இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நேரம் 2:40 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 3 இதய நாதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் ஜீவா திரைப்படத்திற்காக கார்த்திக் பாவியா பண்டித் பாடுகின்ற பாடல்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் விட்டு

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
1: எங்கும் எதிலும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

0: நண்பு என்ற திரைப்படத்துக்காக விஜய் பிரகாஷ் மெகா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: CMR தமிழ் FM இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 5753 Lotus Funeral and Cremation.com.
3: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
6: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
0: சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்கா பாடுகின்ற பாடல் நாளை முதல் குடிக்க மாட்டேன் திரைப்படத்திற்காக.

0: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200, 9056677202. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358, 6478879358.
2: காற்றலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.

என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழகம். நேரம் 3:01 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரண்டு பெரும்பாக்கத்திலே 5 பாகை செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு வடகிழக்கு நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 பாகை செலுத்ததாக இருக்கும். சில இடங்களில் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது சூரியோடியுடன் மிகக்கூட்டம் நிறைந்து காணப்படும். 15 பாகை செலுத்ததாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை. சில இடங்களில் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இரவு பொழுது 5 பாகை செலுத்ததாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 15 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் இந்த நாளாக நாளைய பொழுதும் இருக்க போகிறது. ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டத்தோடு 14 பாகை செல்சியஸ், திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மீண்டும் சூரியோடி தென்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. வளமையான வருடாந்த பராமரிப்பு விலைக்காக டொன்பலி பாக்வே இன்று இரவு முதல் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சிகளில் தொடர்வது இதயநாதம் நிகழ்ச்சி. இது அந்நியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக ஒலிக்கிறது.

0: இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை இதயநாதம். தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதயநாதம். இது என் குரலானாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயங்களின் குரல்.
1: உங்கள் உள்ளம் தோறும் புது வெள்ளம் பாய்ச்சி இசை அமுது வழிக்கின்ற

சர்வதேச அன்னையர் தினம். தன்னையே தனதாக்கி எம்மை ஆக்கிய அன்னை, எம்மை வழிகாட்டி உருவாக்கிய தாய், தாயினும் கோயிலை தலை வணங்கி போற்றுவோம்.

0: சரி சரி, வாங்க வாங்க வாங்க, நேரம் போகுது, கெதியா போகணும்.
1: அப்பா, அப்பம்மா எங்களோட இருந்துட்டு இப்ப தனியா இருக்க போறா?
2: அவளுக்கு இங்க வசதி இல்ல, அதான் அங்க போய் இருக்கா.
1: ஏனப்பா, இங்க தான டிவி இருக்கு, ரேடியோ இருக்கு, டெலிபோன் இருக்கு, நினைச்ச படம் பார்க்கலாம், இல்லாட்டி டிவில புரோகிராம் பார்க்கலாம்.
2: என்னதான் இருந்தாலும் மனதுக்கு சந்தோஷம் போணுமே அம்மா.
1: இங்க இருக்கிறது சந்தோஷமா தான இருந்தவ.
2: ஓ, ஆனா இப்ப அதை விட சந்தோஷமா இருக்கா.
1: ஓ அப்படியாப்பா, அப்ப எப்படி சந்தோஷமா இருக்கா?
2: இங்க நானும் உங்களுடைய அம்மாவும் காலமே வேலைக்கு போனால் இரவு தான் வருவோம். நீங்கள் பள்ளிக்கூடம் போட்டு வந்து சாப்பிட்டுட்டு டியூஷன் லைப்ரரி என்று போயிருவீங்க.
1: அப்பம்மா அப்ப தனியா தான் வீட்டுல இருக்கிறவ.
2: ஓமோ, அதுதான் அவளோட கதைக்கு ஆள் இல்ல. ஒரு இடத்துக்கு போறேன்னாலும் எங்களை எதிர்பார்ப்பா. கோயிலுக்கு கடைக்கு போறேன்டா கூட எங்களை தான் பார்த்துட்டு இருப்பா. ஏனென்றால் நாங்கள் பிஸி, அப்பாவா கூட்டின்னு போறதுக்கு நேரம் இல்ல.
1: கோயிலுக்கு

பிஞ்சு விரல்கள் நீட்டி என் கைகள் உன் வயிற்றுப்பட்டறையில் தட்ட, ஆயிரம் உணர்வுகள் உள் மனதில் ஆட, மெதுவாய் நீ தடவும் சுகம் வேண்டும். அதற்காகவேனும் நான் மீண்டும் பிறந்திட உன்னிடம் விண்ணப்பம் போடுகிறேன். தாயே, உன் மடியில் நான் தவள வரங்கேட்டு தவிக்கிறேன்.

0: என்ன இந்த பக்கம் பிள்ளைகளோட வைஃப் வேற இல்லையோ?
1: தெரியாதே, நான் மதர்ஸ் டே இல்லை, பிள்ளைகள் அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது வேண்டோன்னு தான் வந்துடுறேன்.
0: அப்ப நீயும் மதர்ஸ் டே கொண்டாடுற?
1: கனடாவில் இருக்கிற நாங்கள் பிள்ளைகளுக்கா செய்யத்தானே வேணும். அப்பதானே எங்கட பிள்ளைகளும் எங்களை பிற்காலத்தில் பாப்பினம்.
0: பிள்ளைகளே கடைக்குள்ளவருக்கா போ சொல்லு, நான் உன்னிட்ட ஒரு விஷயம் கேட்க வேணும்.
1: பிள்ளைகள் கடைக்குள்ள போய் பாருங்க, நான் பாருனா
0: குறை நினையாதேடாப்பா. நான் இப்படி கேட்கறேன்?
1: இல்லை சொல்லு, என்ன சுத்தி வளைச்சு கேட்குற, என்ன பிரச்சனை?
0: இல்லை நீயும் தம்பியும் இங்க வசதியா இருக்கிறீங்கள்.
1: ஓ,
0: உங்கள் ரெண்டு பேராலும் உங்கள் அம்மாவை பாக்கையிலாண்டு கொழும்புல கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டு போட்டு வந்தியல்.
1: அது எந்த வாய்ப்போட நெடுகலும் பிரச்சனை என்று சொன்னா போல கொண்டு போய் விட்டாதான்.
0: தம்பியும் அப்படித்தான் சொல்றான். தனியே அங்க விட்டுட்டு வர உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்களே அவ கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, எவ்வளவு அழுதிருப்பா சொல்லு பாப்போம்.
1: அது வந்து
0: பிறகு சீரியஸ் அண்டு நீ அங்க போக டாக்டர் மூன்று நாள் என்ற பிறகும் அங்க நிக்காமல் லீவ் இல்லை என்று சொல்லி போட்டு இங்க நீ ஓடி வந்துட்ட. இப்ப எந்த அம்மா உயிரை விட்டுட்டா? அப்படியெல்லாம் செய்த நீ உன் பிள்ளைகள் உன்னை பார்க்கமண்டு சொல்றேன். உனக்கு ஒரு நியாயம், மற்றவைக்கு ஒரு நியாயம். உன்னோட கதைச்சு பிரயோசனம் இல்லை.
1: இல்லை, நான் பிள விட்டுட்டேன் தான். இனி என்ன செய்கிறது?

என் கண்ணீர் துளிகளால் துவண்டவள் நீ. உன் அருகிலிருந்து இளைப்பார ஆசை பொங்கும் மனதோடு நான். ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தும் நித்தம் தொழும் தெய்வமே என் மாதாவே. சத்தமின்றி கரவில் வந்து கைதொட்டு என் மனதை கனிய வைக்கும் தெய்வமே, உன் பாதத்தில் நான் தலை வைத்து என் பாவம் தீர்க்கும் நாளைப்போ.

0: தன்னையே தனதாக்கி எம்மையை ஆக்கிய அன்னை, எம்மை வழிகாட்டி உருவாக்கிய தாய், தாயெனும் கோயிலை தலைவணங்கி போற்றுவோம். இன்றைய இதயநாதத்தில் அன்பின் உருவான அன்னையின் கீதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க?
2: ஒன்றுமில்லை, சும்மா.
1: எனக்கு தெரியும், உங்களோட முகத்தை பார்க்க தெரியுது. சொல்லுங்க.
2: இப்ப நாங்கள் நல்லா இருக்கிறோம். வசதியான பெரிய வீடு, நல்ல கார், அது இதுண்டு. என்ன குறைச்சல் எங்களுக்கு?
1: ஓ, சந்தோஷமா தான் இருக்கிறோம். ரெண்டு பிள்ளைகள், அவையெல்லாம் நல்லா படிக்கணும். பிறகு என்ன, நீங்களே ஜோச்சு கொண்டிருக்கிறீங்க?
2: இல்லை, நாங்கள் சின்ன நேரக்கேக்க அப்பா செத்து போனார். அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சுவா.
1: சரி, பழசெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க.
2: வீடு வாசல் வித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி அவ அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டவா. அப்ப
1: நீங்கள் காசு அனுப்பினீங்கள் தானே?
2: காசு விஷயத்துல இல்ல, தனியே இருந்து இந்த பிரச்சனைகள் என்ன பாடுபட்டிருப்பான். இப்ப நான் இப்படி வசதியா இருக்கிறத பார்க்க அவ இல்லைன்றத நினைக்க கவலையா இருக்கு.
1: அதுக்கு தானே ஊர்ல இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு காசு அனுப்பி அங்க இருக்கிற தாய் தகப்பனை பாக்குறீங்க.
2: என்னதான் நான் செய்தாலும் என்ன பெத்த எந்த அம்மாவுக்கு நான் ஒன்றும் செய்ய இல்லையே, அதை நினைக்க கவலையா இருக்கு.
1: சரி சரி, அழாதீங்கப்பா, அழாதீங்க.

என் தாயே, என் உயிரே, என் உறவே, பசித்திருந்து நீ வெளித்திருந்தது, என் பசியாற்றி நீ மகிழ்ந்திருந்தது, உன் பசிதனை மறந்திருந்தது, என் மூச்சுக்காய் முகம் மலர்ந்தது, உன் மூச்சுள்ளவரை என்னை தாங்கிய என் அன்பு தெய்வமே அம்மா, காலங்களும் தேசங்களும் என்னை பிரித்து தவிக்க விட்டதென்ன கூறம்மா.

0: தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் செய்கிறது இதய நாதம்.
1: அம்மா சொல்லுங்க. அம்மா
2: எதை சொல்றது? அப்படி சொல்றது
1: உங்களோட கணவர் பிள்ளையால்
2: அவர் இந்த அநியாயத்தை பார்க்காம என்ன மட்டும் தவிக்க விட்டுட்டு போட்டார்.
1: அம்மா பிள்ளையில் இருக்கணுமே.
2: இருந்தவ இப்ப இருந்தும் இல்ல. ரெண்டு பேரும் டாக்டர்ஸ்.
1: அவே உங்களை பாக்கலையா?
2: முந்தி பாத்தினா கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா.
1: அம்மா அலாதைங்கோ, உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்கல. நான் பதிய வேணும்.
2: இல்ல பிள்ளை, இந்த மருமகள் மேல் என்னோட பழகின விதத்தை நினைக்க இப்பதானே சாப்பிட்டதென்று சொல்லுவினம், தண்ணிய குடிக்க சொல்லுவினம்,

இன்றைக்கு வேனில் ஏற சொல்லி ஏத்தி போட்டு இந்த வெள்ளவத்த ரோட்டுல நல்ல வெயில் இறக்கி விட்டுட்டு போட்டினா, இந்த புள்ளதான் இஞ்ச கூட்டி கொண்டு வந்தது.

இரண்ட சுவர்களுக்கிடையில் நீண்டதோர் போராட்டம். மெதுவாய் ஒலிக்கும் குரல் மென்மையாய் ஆக்கும் மனது. உன் மூச்சு காற்றில் கலந்து என் சுவாசம் அரங்கேற்றம். இடைவெளியில்லாத குகை தாயே, என்னை சுமந்த கருவறை.

அகராதியில் பொருள் தேட முடியாத சொல்லொன்று உண்டென்றால் அது அம்மா என்பதுதான். தன் அடி வயிற்று துடிப்பில் இருந்து தான் பெற்ற குழந்தையின் இன்பத்தையும் துன்பத்தையும் எடை போட்டுவிடும் அவளின் அன்பினை அளக்க அளவுகோல் கிடையாது. காலம் காலமாய் தவம் இருந்து கடவுளிடம் கேட்டு பெறுகின்ற வரத்தை அன்னியானவள் மனம் குளிர்ந்து என்னதவம் செய்தேன் உன்னை பெற என்றால் அத்தனையும் கூடி வரும். அத்தன்மை வாய்ந்த அந்த உத்தமியாளை வருடத்தில் ஓர் நாள் மட்டும் நெஞ்சில் நிறுத்துவது எந்த வகையில் நியாயம்?

தன்னையே தனதாக்கி எம்மையை ஆக்கிய அன்னை, எம்மை வழிகாட்டி உருவாக்கிய தாய், தாயெனும் கோயிலை தலைவணங்கி போற்றுவோம். இன்றைய இதயநாதத்தில் அன்பின் உருவான அன்னையின் கீதங்களை

0: இன்றைய இதயநாதமாய் உங்களுடன் சுப்லட்சுமி காசிநாதன், பி எஸ் சுதாகரன், சுதர்சி இக்னேசியஸ், ஒலிச்சேர்க்கை டிஜே ரிதமிக் சுதா. மீண்டும் மற்றொரு இதயநாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களே.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3. KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222-J.CA. நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar kalamu closing da. Tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day the Pradhi's chillatuk thanks.
7: செல்லம் இல்லடா, செல்வம்.
6: சரி சரி.
10: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

நேரம் 3:33. தொடர்ந்து பின்பாகத்தில் 3 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில்மூட்டம் இணைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள். 60% இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். சூரியோடியுடன் மகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். இடையிடையே சில இடங்களிலே லேசான மலைத்தூரல் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 5 பாகை செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 15 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளை சனிக்கிழமையும் சூரியோடியுடன் மகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. 6 பாகை செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை மகில் கூட்டத்தோடு 14 பாகை செல்சியஸாக இருக்கும். திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சூரியோடி தென்படும். 14 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடல் நல்ல நாள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் ஜானகி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
3: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு ஜிமாள் 101.3.
5: நேரம் 3:40. 4 மணிக்கு உங்களுக்கு ஆலோசியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 4165930055. பௌர்ணமி இலைகள் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகியும்

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்ளுணர்வு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044,
3: 88 804 4 5 1 5 5. ஒலிக்கும் இந்த பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், வாணிஜெயராம். நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
7: KJ Jesus Das Peace Society.

0: உங்கள் இதயத்தின் ஓசை CMR தமிழ் FM 101.3 www.cmr.fm துல்லியத்தில் துள்ளும் தமிழ்.
1: நேரம் 4 மணி.
2: CMR தமிழ் FM.
1: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இலங்கையிலிருந்து போதைப் பொருள் அச்சுறுத்தலை முற்றாக ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் மறுசீரமைப்புகளை மிக விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு கடும் உத்தரவு பிறப்பித்தார். இந்தியாவின் பாரிய இழுவை படகுகள் நூற்றுக்கணக்கில் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இந்த நாட்டின் கடல்சார் வளங்களை சூறையாடுவதையும் உள்ளூர் மீனவர்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்வதையும் தடுப்பதற்கு அரசாங்கம் முறையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணி வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத ஆளுநரை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேரி சைமனுக்கு பதிலாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான லூயிஸ் அபர் ஜூன் 8 கனடாவின் அடுத்த ஆளுநர் ஜெனரலாக பதவியேற்பார் என்று பிரதமர் மார்க் கானி செவ்வாய் என்று அறிவித்தார். எம்சி ஹாண்டியஸ் சொகுசு கப்பலில் ஏற்பட்ட நோய் தொற்று பரவலுடன் தொடர்புடைய 5 ஹண்டா வைரஸ் பாதிப்புகள் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 3 பாதிப்புகள் சந்தேகத்துக்குரிய நிலையில் இருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் வியாழக்கிழமை தெரிவித்தது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது CMR தமிழ் FM. உங்கள் மனம் விரும்

0: 4:02 இப்பொழுது முதல் உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க 4169 3005 5 தொடர் பெருமாக்கத்தில் 5 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டம் வைத்து காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 15 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் வைத்து காணப்படும். சில இடங்களிலே லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 5 செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 15 செல்சியஸாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்த நாளாக தான் நாளைய பொழுது இருக்கப் போகிறது. இரவு பொழுது 6 செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டத்தோடு 14 செல்சியஸாகும். திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் 14 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று இரவு பொழுதிலிருந்து நன்வெளிப்பாகவே மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது வருடாந்த பராமரிப்பு வீரர்களுக்காக மூடப்பட்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு தான் மீண்டும் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே டவுன்டவுன் பக்கத்துக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பொழுது மற்றும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பொழுதுகளிலே செல்ல இருப்பவர்கள் அதற்கு வேறு மாற்று பாதைகளை உபயோகிக்க வேண்டி வரும் நிலை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றையும் கவனத்தில் கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது முதல் 5 மணி வரை பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4169 3005 5. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: முதல்ல நம்மளோட இதயத்தில் அந்நிய தினத்தை பற்றி கொண்டிருக்கும். அது ஒரு நாள் மட்டும் அந்நிய தினம் இல்லை என்று கொண்டு வந்ததுக்கு நன்றியோடு சேர்ந்த வாழ்த்துக்கள்.
0: சரி, நன்றி.
1: எனக்கு மிஸ்டர் ரோமியோ படத்தில் இருந்து
0: மெல்லிசைய பாடல். இப்படி யாராவது சொல்லுவாரன்னு தான் பார்த்துட்டு சொல்லி படம்னு சொல்லிட்டு. சரி, ஒன்றுமே என்னன்னு சொல்லத்தான் பாடுகிற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி.
1: நன்றி.
0: ஆசையாரத்தான் விட்டது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்
4: 4:12 உங்களுக்கு ஆனால் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 வரை பாடல்களை கேட்கலாம். 5 செய்தி அறிக்கையினையும் கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம் ரஞ்சன். நன்றி. சரி சொல்லுங்க, இந்த பாடல் சரி மழை என்றால் பிடிக்குமா? மொழி உன்முகம் தெரிகிறது என்று சொன்னா யாருடைய முகம் என்று சொல்லுகிறீர்களா? ராஜபார்வை திரைப்படத்தில் பாடல் அளிக்கிறது. நன்றி ரஞ்சன். நன்றி. இது பாடல், நீங்கள் கேட்ட பாடல் நகைச்சுவைக்காக அப்படி பேசணும் ரஞ்சனா. சரி

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா
3: 647-624-4165.
4: நேரம் 4:19 நிமிடம். உங்களுக்கு அனுச்சினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் ஜோகா.
4: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடலை கேட்க போறீர்கள்?
5: உங்களுடைய அருமையான இதய நலத்துக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
5: எனக்கு இன்னைக்கு இளஞானிட வரிகளிலும் இசையிலும் வழிவந்த பணக்காரன் படத்தில் இருந்து மரத்தை வச்சவன் அந்த பாடல் கொடுத்தோம்.
4: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல். இளையராஜா அவன் குரலில் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: painting. More music, more fun.
1: Yeah. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
2: நேரம் 4:25. உங்களுக்கு ஆரம்பிச்சினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நீங்களும் 5 மணி வரை பாடல்களை கேட்க 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், சுந்தர்லிங்கம் கேட்கிறேன்.
2: சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: பாவப்படுத்து வந்து இதை வந்து முன்னாலே
2: சார் இதை ஒலிக்கிறது கேளுங்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.

0: உங்கள் சிவில் வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு
1: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
2: நேரம் 4:31 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோ பெரும்பாகத்தில் 5 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டம் இருந்து காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 15 பாக செல்சியஸ். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் இருந்து காணப்படும். சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்பு கண்டிருக்கின்றன. இரவு பொழுது 5 பாக செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. நாளை சனிக்கிழமை 15 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியின் நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கு முகில் கூட்டம் காணப்படும். அத்தோடு சில இடங்களில் மழைக்குரிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டத்தோடு 14 பாக செல்சியஸாக இருக்கும். திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சூரியொலியோடு கூடிய நாட்களாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கு ஆனால் சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் நித்யா.
2: நித்யா, சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
3: எனக்கு வசீகரா படத்துல இருந்து வேணா வேணா விழுந்துடு வேணா அந்த பாட்டு.
2: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கேன்.
3: நன்றி, வணக்கம்.
2: உதித் நாராயணன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடுகின்ற பாடல்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416-461-416
1: 8:38 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் செல்வி.
1: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
2: பாடல்களும் உங்கள் பாடல் தெளிவுகள் மிக சிறப்பு, வளமையா சிறப்பா தான் போடுற நீங்கள இன்றைய கொஞ்சம் அது கூடுதல் சிறப்பு.
1: நன்றி.
2: நீங்க சொல்லும் போது நான் சொல்லிட்டு
1: நீங்களும் என்ன பாடலை தெரிஞ்சிருக்க?
2: எனக்கு முடிசூடா மன்னன் படத்துல இருந்து தொடங்கும் தொடரும் புதுரை வந்த பாடல்.
1: சரி, எஸ் பி பாலசுமணியம் பி சுசிலா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
2: நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால், 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்றுகூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ, 416-335-3334.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
4: நேரம் 4:46. உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவர் மடந்து நேரு சந்திப்போம். வணக்கம், மடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
4: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
5: இன்னைக்கு பூமியின் அழகு, பொறுமையின் உடைய பூமியை நந்தவனம் நான் சொல்லுவேன். அதை கூட்டுடை காரணம்
4: சார். இதுவும் நன்றி. பாடல் இருக்கிறது, கல்பனா பாடுகின்ற பாடல், தோணிகள் வரும் ஒரு மாலை பொழுது, இசை தொகுப்பிலிருந்து பாடல்.

0: காதுக்கினிய இளைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
2: வளரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDL. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HDL. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: நான்கு மணி 54 உங்களுக்கு அனர்ச்சியை நிறைவு செய்ய வர நேர சந்திப்போம். வணக்கம், வளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் ஃப்ரம் சென்னை.
6: சொல்லுங்கள் சிவா, என்ன பாடல்?
7: நான் வந்து இந்த அம்மன் கோவில் எல்லாமே அம்மா வந்து.
6: சரி, உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும். பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. சரணியர்களை தொடர்ந்து ஒலிபரப்பில் எஸ் ஜே ராமகிருஷ்ணன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கு நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 8 தேதி 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சமாதான முயற்சிகளை பாதிக்கும் வகையில் அண்மையில் மேற்காசிய பிராந்தியத்தில் இடம்பெற்ற மோதல்கள் குறித்து வெளிவிவகார அமைச்சு கரிசனை வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்டத்திருத்தங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆட்சியமைப்பதற்கு பெரும்பான்மையை நிரூபித்தால் எந்த கட்சியையும் ஏற்க தயார் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகே தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாதம் 3 மாகாணங்களில் நடத்தப்பட்ட பல சோதனைகள் சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான ஒரு பரந்த விசாரணையுடன் தொடர்புடையவை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடனான முக்கியத்துவம் வாய்ந்த உச்சிமாநாட்டுக்காக அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கொள்ளுப்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 2 நாட்களுக்கு முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்திரசேனவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரவிட்டிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிணை நிபந்தனைகளை சந்திரசேன மீறியதாக கூறி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருந்தார். தேசிய விமான நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் கடந்த மார்ச் 12 சந்திரசேன கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது. அப்போது 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பிணைகளில் அவரை விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்காக 2 நபர்களுக்கு தலா 15,000 ரூபாய் பணம் வழங்கி அவர்களை பிணையாளர்களாக சந்திரசேனவை முன்னிறுத்தியதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இந்த செயல் நீதிமன்றம் அவர் மீது வைத்த நம்பிக்கையை மீறியதாகும் என்று சுட்டிக்காட்டிய ஆணைக்குழு 1997 30 இலக்க பிணை சட்டத்தின் கீழ் அவரது பிணையை ரத்து செய்து வழக்கு முடியும் வரை அவரை விளக்குமுறையில் வைக்குமாறு கூறியது. இதையடுத்தே சந்திரசேனவை கைது செய்ய பிடியாணை பிறப்பி பட்டிருந்தது. மலேக மக்களுக்காக 1 நிமிடத்தை ஏனும் ஒதுக்க முடியாதுவிட்டால் எதற்கு எந்த சபையும் ஆளும் கட்சியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுது அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார். மலையகத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் பேசுவதற்கு நேரம் வழங்கப்படவில்லை. அந்த வகையில் மலைய மக்களுக்காக 1 நிமிடத்தையேனும் ஒதுக்க முடியாதுவிட்டால் இந்த சபையும் ஆளும் கட்சியும் எதற்கு என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னரே இவ்வாறான தாக்குதல்களை தடுப்பதாக பாதுகாப்பு தரப்பு உறுதியளித்திருந்த போதிலும் அவை தொடர்ந்து இடம்பெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கடந்த 48 மணி நேரத்துக்குள் மேலும் 2 தாக்கப்பட்டிருப்பதாக அவர் சபையில் தெரிவித்தார். பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சமாதான முயற்சிகளை பாதிக்கும் வகையில் அண்மையில் மேற்காசிய பிராந்தியத்தில் இடம்பெற்ற மோதல்கள் குறித்து வெளிவிவகார அமைச்சு கரிசனை வெளியிட்டிருக்கின்றது. அத்துடன் முக்கிய எரிபொருள் கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் தொடர்பிலும் அமைச்சு கவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பிராந்தியத்தில் இலங்கையர்கள் உட்பட சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த பலர் வசிக்கின்றனர். அவர்களது பாதுகாப்பும் நல்வாழ்வும் இலங்கைக்கு முதன்மையானதான கவலையாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பொதுமக்கள் முக்கிய குடிமை உட்கட்டமைப்புகள் மற்றும் அவசியமான உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பதட்டங்களை தணிப்பதற்காக அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடித்து ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிராந்தியத்தில் அமைதியையும் பாதுகாப்பையும் மீட்டெடுப்பதையும் சர்வதேச வர்த்தகத்திற்கு உகந்த சூழலை உறுதி செய்வதையும் இலக்காக கொண்ட சகல முயற்சிகளுக்கும் இலங்கை ஆதரவளிக்கென்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தோட்டத் தொழிலாளர்கள் தாக்கப்படுகின்றமைக்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுது அவர் இதனை தெரிவித்தார். மாத்தறை, காலி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய பிரதேசங்களில் வாழும் தமது பெருந்தோட்ட மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகின்றனர். இந்த அநீதி குறித்து தயவு செய்து அரசியலாக்க வேண்டாம் என்றும், இது மக்களின் பாதுகாப்பு சார்ந்த வாழ்வாதார பிரச்சினை என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த மே மாதம் 5ஆம் தேதி மஸ்கெலியா மொக்கா தோட்டத்தில் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதேபோல் நுவரேலியா பகுதிகளிலும் அண்மை காலமாக வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இத்தகைய சூழலில் தோட்ட நிர்வாகங்கள் மற்றும் வெளியாட்களின் அச்சுறுத்தலிலிருந்து மக்களுக்கு அரசாங்கம் உடனடி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஆட்சியமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை நிரூபித்தால் எந்த கட்சியையும் ஏற்க தயார் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேகு தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வென்றும், காங்கிரசின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கொடுத்தும் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காததால் அவர் ஆட்சியமைக்க முடியாத சூழல் இருக்கின்றது. இந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவை தனித்தனியாக தங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டங்களை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் ஆங்கில தொலைக்காட்சியொன்றுக்கு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அலகேர் தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த பொழுது, ஆட்சியமைக்க தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை அவசியம் என்றும், அதன் பின்னர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும், ஆட்சியமைக்கு உரிமை கோரி தன்னை சந்திக்க வருவோரிடம் தான் கேட்பது ஒன்றுதான் என்றும் குறிப்பிட்டார். ஆட்சியமைக்க தேவையான உறுப்பினர்கள் உங்களிடம் உள்ளனரா என்பதுதான் அந்த கேள்வி என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அவரிடம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட்ட கட்சிகள் இணைந்து வந்து ஆட்சியமைக்க உரிமை கோரினால் அனுமதி கொடுப்பீர்களா என எழுப்பிய கேள்விக்கு, அப்படி வரும்போது அவர்களுக்கான எண்ணிக்கை இருக்கின்றதா என்பதை பரிசீலனை செய்து முடிவெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். பதவி பிரமாணம் செய்து வைக்க தான் தயாராக இருப்பதாகவும், ஆனால் சூழல் அப்படி இல்லை என்றும், எண்ணிக்கையை கொண்டு வந்தால் நாளையே பதவி பிரமாணம் செய்து வைப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பஞ்சாப் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதிலும் பலத்த பாதுகாப்புகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில், தமிழகத்திலும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமென்று மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் எல்லை பாதுகாப்பு படை தலைமையகம் உட்பட்ட 2 இடங்களில் அடுத்தடுத்து 2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. இதற்கான எதிர் செயல்களின் பின்னணியில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின்னர் நாடு முழுவதிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கின்றது. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்காத நிலையில் அனல் மின் நிலையம் உட்பட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் மற்றும் DGPக்கள் மற்றும் மாவட்ட SPக்கள் ஊடாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன என்றும், வாகன சோதனைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விளக்கங்களை பெறுவதற்கு அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித்துக்கு கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவையிடமிருந்து பாதுகாப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவரது அலுவலகம் வேறு விவரங்களை வழங்கவில்லை. ஆனால் இந்த அனுமதி தேசிய பாதுகாப்பு விடயங்கள் குறித்து விளக்கங்களை பெற அவரை அனுமதிக்கின்றது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விளக்கங்களை பெறுவதற்காக முதல்வர் இப்பொழுது தனது அதிரகசிய அனுமதியை பெற்றிருக்கின்றார் என்று ஸ்மித்தின் பத்திரிகை செயலாளர் சாம் பிளாக்ஹெட் தெரிவித்தார். மேலும் தகவல்களை கோரும் கேள்விகளுக்கு பதிலளித்த பிளாக்ஹெட், மாகாணத்தில் ஏதேனும் வெளிநாட்டு தலையீடு முயற்சிகள் குறித்து விழிப்புடன் இருப்பதற்காகவே இந்த உயர் அனுமதியை கோருவதாக மார்ச் மாதம் கூறியதை சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினை குறித்து கனேடிய காவல்துறை தனது அரசாங்கத்திற்கு விளக்கமளிக்காததால் விரக்தி அடைந்ததாகவும், அதனால் ஒரு மாற்று வழியை தேடுவதாகவும் ஸ்மித் தெரிவித்தார். தங்களிடம் சில குறைபாடுகள் இருப்பதாகவும், அவற்றை நிரப்ப தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றும் ஸ்மித் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த மாதம் 3 மாகாணங்களில் நடத்தப்பட்ட பல சோதனைகள் சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான ஒரு பரந்த விசாரணையோடு தொடர்புடையவை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் நேற்று கனேடியன் பிரஸ் ஊடகத்திற்கு அளித்த அறிக்கையில் காவல்துறை இந்த நடவடிக்கை குறித்த விவரங்களை வழங்கவில்லை. ஏப்ரல் 26 தேதி நோவா ஸ்கோஷியா, நியூ பிரன்ஸ்விக் மற்றும் ஹாமில்டன் ஆகிய இடங்களில் காவல்துறையினர் பல தேடுதல் ஆணைகளை நிறைவேற்றியிருந்ததாக தெரிவித்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடி ஆகியவற்றை இலக்காக கொண்ட விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த சோதனைகள் இருந்ததாக அவர் தெரிவித்தார். உரிமம் இல்லாத கஞ்சா கடைகள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோவாஸ்கோஷியாவின் முற்போக்கு பழமைவாதிகள் கடந்த ஆண்டு உத்தரவை பிறப்பித்ததமை குறிப்பிடத்தக்கது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உடனான முக்கியத்துவம் வாய்ந்த உச்சிமாநாட்டுக்காக அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார். 2017 ஆண்டுக்கு பிறகு டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக இது அமையும். வர்த்தகம், தாய்வான் மற்றும் பரந்த அமெரிக்க சீன உறவுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க இடைக்கால தேர்தல்களுக்கு முன்னதாக டொனால்டு டிரம்ப் ராஜதந்திர மற்றும் பொருளாதார ஆதாயங்களை நாடுவதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் சலுகைகளை பெறுவதற்காக ஈரான் விவகாரத்தில் சீனாவின் ஒத்துழைப்பை வாஷிங்டன் சார்ந்திருக்கும் நிலையை பெய்ஜிங் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வான் மற்றும் பொருளாதார தடை கொள்கை உட்பட்ட விவகாரங்களில் சீனா சாதகங்களை தேடக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் ஈரான் விரைவில் ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டாடும் என்று ஈரானின் முதல் துணை ஜனாதிபதி முகமத் டேசா ஆரஃப் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மீதான சர்வதேச தடைகளும் வெளி அழுத்தங்களும் இறுதியில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். ஈரானிய மற்றும் அமெரிக்க படைகள் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஹோமூஸ் நீரிணையில் மீண்டும் பதட்டம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் அவரது கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கிடையில் அண்மைய மோதல்கள் இருந்தபோதிலும் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளதோடு முறையான உடன்பாடு எட்டப்படாதுவிட்டால் டெஹ்ரானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சமாதான முயற்சிகளை பாதிக்கும் வகையில் அண்மையில் மேற்காசிய பிராந்தியத்தில் இடம்பெற்ற மோதல்கள் குறித்து வெளிவிவகார அமைச்சு கரிசனை வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்டத்திருத்தங்கள் உட்பட்ட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். ஆட்சியமைப்பதற்கு பெரும்பான்மையை நிரூபித்தால் எந்த கட்சியையும் ஏற்பதற்கு தயார் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாதம் 3 மாகாணங்களில் நடத்தப்பட்ட பல சோதனைகள் சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான ஒரு பரந்த விசாரணையுடன் தொடர்புடையவை என்று கனேடிய காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உடனான முக்கியத்துவம் வாய்ந்த உச்சிமாநாட்டுக்காக அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 6,000 வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

5:17 டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 5 செல்சியஸ் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. சில பகுதிகளில் லேசான மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இன்று அதிகூடிய வெப்பநிலை 15 செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 5 செல்சியஸ், நாளை மறுதினம் என்று வெப்பநிலை 15 செல்சியஸாகவே இருக்கும். அதிகுறைந்த வெப்பநிலை 6 செல்சியஸாக இருக்கும். தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து விடியல் கேட்கலாம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

0: கேவலப்படுத்தும் கேள்விகள். கேள்வி கேட்டே கேவலப்படுத்துகின்றவர்கள் உண்டு. இவர்கள் சிலரது அறியாமையை பலர் முன் வெளிப்படுத்தும் விதமாக, என்ன இதை கூடவா தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பார்கள். உங்களால் இந்த வேலையை முடிக்க முடியுமா என்று வெறுப்பு ஏற்றுகின்றார்கள். வேறு சிலர் பிறரது பொருளாதார இயலாமைகளை போட்டு உடைக்கும் பாணியில், அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா என்கின்றார்கள். ஆர்வமாக செயல்பட முன் வருகின்றவர்களிடம், உனக்கெதற்கு இந்த வீண் வேலை என்று காற்றை பிடுங்கி விடுகின்றார்கள். புடவை கடையில் சற்று விலை உயர்ந்த புடவையாக பார்த்தால், நீ ஏன் அதையெல்லாம் பார்க்கிறாய் என்பார்கள். இவரா உங்கள் மகன்? ஆனா அழகாக இருக்கிறார் என்று மட்டம் தட்டுகின்றவர்களும் உண்டு. தங்கள் கேள்விகளால் மற்றவர்களை கீழே இறக்கி பார்க்க எண்ணுகின்றவர்கள் பாதிக்கப்படுகின்றவர்களுடைய மனநிலை பற்றி எண்ணி பார்ப்பதில்லை. நன்றாக பேசிக் கொண்டிருக்கும் எதிராளி இத்தகைய ஒரு கேள்வியால் மனம் சுருண்டு போகின்றான் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாது என்று மூன்றாவது மனிதர் சுட்டி காட்டினால் கூட, சும்மா யதார்த்தமாக கேட்டேன், இது தப்பா என்கின்றார்கள். உடையவர்களே, உங்கள் கேள்வி என்னை காயப்படுத்தி விட்டது என்று சுட்டி காட்டினால், என்னப்பா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இதே போய் நீங்கள் தப்பா எடுத்துக் கொண்டீர்களே என்று தங்கள் தவறை உணராமல் தொடர்கின்றார்கள். எல்லோருக்கும் இயலாமைகளும் அறியாமைகளும் இருக்கின்றன. அவற்றை நாகரிகமாக கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதே நல்லது. எவரையும் கேள்வி கண்களால் காயப்படுத்துவது நியாயமாகாது. இவர்கள் தங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால், நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல நான்கு கேள்விகளுக்கேனும் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்தே தீரும். கேவலப்படுத்தும் கேள்விகள். நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.
1: இருக்க போறே என கேட்கிறான். அடே அம்மா அம்மா அம்மா அம்மா.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போயிட்டு கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம்.
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
3: உதயம் சூப்பர் மார்க்கெட். 5:48. இன்று பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: ஆறு மணிக்கு நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 5 செல்சியஸ்.

இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று மே மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வழக்கம் போல் இன்றைய புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க முதலில் குரல் அமுதம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
1: சமூக வலைதளங்கள் வாயிலாக காவல்துறை மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ஆகியோரை அவதூறு செய்தமை தொடர்பில் ராஜாங்கனை சத்தானந்த தேரர் மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவிலிருந்து புதுக்குடியிருப்பு வரையிலான அஞ்சல் விநியோக சேவைகள் பல வருடங்களுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் வவுனியா அஞ்சல் திணைக்களத்துக்கு சொந்தமான வாகனத்தின் மூலம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களிடையே காணப்படும் கற்றல் குறைபாடுகள் மற்றும் கல்வியில் பின்னடைவு ஏற்படுவதற்கு அவர்களின் கண்பார்வை குறைபாடுகளே பிரதான காரணமாகின்றன என்றும், எனவே பாடசாலை மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளுக்கு பின்னால் இருக்கும் கண்பார்வை பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிந்து மிக அவசியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கண் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஜெயருவன் பண்டார தெரிவித்திருக்கின்றார். திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமவின் இரட்டை குடியுரிமை விவகாரம் தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த மற்றும் தெளிவான பதிலொன்றை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விஜயின் அரசாங்கத்துடன் உறவுகளை வைத்துக் கொள்வதனால் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தியில் ஒரு பங்கை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நம்புவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்கும் விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளை காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் பாராட்டியிருக்கின்றார். மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தர்பூசணி பழம் சாப்பிட்டு உயிரிழந்த விவகாரத்தில் தர்பூசணி பழத்தில் கலந்திருந்த எலிமருந்து விஷமே காரணம் என்று உடற்கூறு ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பதவியேற்பதற்கு பெரும்பான்மையை நிரூபிக்காதவரை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க முடியாது என்று ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் பனையூரில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் திடீரென பெய்த கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்னோபேர்ட்ஸ் விமான சாதனை குழுவுக்கான லிபரல் அரசாங்கத்தின் திட்டங்களை இந்த மாத இறுதியில் வெளியிட இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கென்டி தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளரிச்சில் உள்ள பாடசாலை பிப்ரவரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் உயிர் பிழைத்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சமூகத்தினருடன் கலந்தாலோசித்த பின்னர் பாடசாலை இடிக்கப்பட்டு புதிய இடத்தில் மீண்டும் கட்டப்படும் என்று முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். ஹாலிஃபாக்ஸ் துறைமுகத்தில் சரக்கு கொள்கலனுக்குள் ரொட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 250 கிலோகிராம் ஹோக்கைனை எல்லைச் சேவை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். தெற்கு லெபனானில் உள்ள பல நகரங்களின் குடியிருப்பாளர்களை உடனடியாக வெளியேறுமாறு வலியுறுத்தி இஸ்ரேல் கட்டாய இடப்பெயர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அமெரிக்க படைகளினால் கைப்பற்றப்பட்டு தற்பொழுது சிங்கப்பூர் கடல் எல்லைகளை நெருங்கிக் கொண்டிருக்கும் கப்பல்களில் உள்ள பாகிஸ்தானிய மற்றும் ஈரானிய மாலுமிகளை தாயகம் திரும்பக் கோரி இஸ்லாமாபாத் முயன்று வருவதாக பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்பொழுது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாக தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையகம் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. ஈரான் மோதலுடன் தொடர்புடைய டீசல் விலையேற்றம் சீனாவின் மின்சார கனரக வாகனங்களை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்தி எரிபொருள் தேவையை மேலும் குறைக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
0: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
1: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 6:06.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். டொரண்டோ பெரும்பாகத்தின் சில பகுதிகளில் லேசான மழை தூறல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 30% தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலை 15°C, குறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய தினமும் இதே காலநிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு அதிகூடிய வெப்பநிலை 15°C, குறைந்த வெப்பநிலை 6°C.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: Everything okay, no problem indigenam.
3: Bar kalam closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
6: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு தேர்தல் முடிந்து இப்பொழுது பல முனைகளில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகின்றது என்ற கேள்வி கூட எழுந்திருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் வி அருளேகரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்றைய தினம் மாலை மீண்டும் சந்திக்க இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதோடு 3வது முறையாக அவர் தமிழக ஆளுநரை சந்திப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 100 இடங்களை பெற்றும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் தொங்கு சட்டப்பேரவை உருவாகியிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்திருக்கின்ற நிலையில் விசிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய ஆதரவையும் கூறியிருக்கின்றது. விசிக இடதுசாரிகள் தங்களது நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மீண்டும் ஆளுநரை சந்திக்கவிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகிறது. மாலை 4:30 ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நேற்று முன்தினம் என்று 2 நாட்களும் ஆளுநரை விஜய் நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவாரா அல்லது 118 சட்டமன்ற உறுப்பினர்களினை ஆதரவை பெற்றுவிட்டதாக கூறி ஆளுநருடைய சந்திப்புக்கு பின்னர் இந்த விடயங்களை அவர் தெரிவிப்பாரா என்று இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய 3வது விஜயம் என்பது இந்த ஆதரவை பெற்றுவிட்டார் என்பதனை தெரிவிப்பதற்காக அமைந்திருக்கும் என்று பலரும் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில மணி நேரங்களில் இதனுடைய பெறுபர்கள் எவ்வாறானதாக இருக்கின்றது என்பதனை அறியக்கூடியதாக இருக்கும்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் பணக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒலித்தது. உலகளாவிய நாடுகள் ரீதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 10% வரியை சட்டவிரோதமானது என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வர்த்தக நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை அளித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அமெரிக்காவினுடைய வருவாயை அதிகரிப்பதற்காகவும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் அழுத்தம் கொடுப்பதற்காகவும் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்கா வரி விதிப்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் உலக நாடுகள் மீதான ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் பிப்ரவரியில் ரத்து செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்தியா உட்பட்ட நாடுகள் மீது புதிதாக 10% வரியை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஆனால் மீண்டும் உலக நாடுகள் மீதான ட்ரம்பினுடைய வரி விதிப்பை சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பின் மூலமாக கூறியிருக்கின்றது. இருப்பினும் வர்த்தக நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக இப்பொழுது அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் அரசு மேன்முறையீடு செய்ய இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருப்பதாக செய்திகள்
1: தெரிவிக்கின்றன. வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: ஆறு மணி 22 நிமிடம்.

தற்போது கிடைத்திருக்கின்ற செய்தி, தமிழ்நாட்டில் புதிய அரசை அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்திருப்பதாக உத்தியோகப்பெற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெகு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: TMR. CMR Tamil FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: சமூக வலைதளங்கள் வாயிலாக காவல்துறைமா அதிபர் மற்றும் சிரேஷ்ட பிரதி காவல்துறைமா அதிபர் ஆகியோரை அவதூறு செய்தமை தொடர்பில் ராஜாங்கனை சத்தானந்த தேரர் மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவிலிருந்து புதுக்குடியிருப்பு வரையிலான அஞ்சல் விநியோக சேவைகள் பல வருடங்களுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் வவுனியா அஞ்சல் திணைக்களத்துக்கு சொந்தமான வாகனத்தின் மூலம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களிடையே காணப்படும் கற்றல் குறைபாடுகள் மற்றும் கல்வியில் பின்னடைவு ஏற்படுவதற்கு அவர்களின் கண்பார்வை குறைபாடுகளே பிரதான காரணமாகின்றன என்றும், எனவே பாடசாலை மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளுக்கு பின்னால் இருக்கும் கண்பார்வை பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிந்து மிக அவசியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கண் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஜெயரூவன் பண்டார தெரிவித்திருக்கின்றார். திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமவின் இரட்டை குடியுரிமை விவகாரம் தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த மற்றும் தெளிவான பதிலொன்றை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விஜயின் அரசாங்கத்துடன் உறவுகளை வைத்துக் கொள்வதனால் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தியில் ஒரு பங்கை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நம்புவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்கும் விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளை காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் பாராட்டியிருக்கின்றார். மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தர்பூசணி பழம் சாப்பிட்டு உயிரிழந்த விவகாரத்தில் தர்பூசணி பழத்தில் கலந்திருந்த எலிமருந்து விஷமே காரணம் என்று உடற்கூறு ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பதவியேற்பதற்கு பெரும்பான்மையை நிரூபிக்காதவரை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க முடியாது என்று ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் பனையூரில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் திடீரென பெய்த கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்னோபேர்ட்ஸ் விமான சாதனை குழுவுக்கான லிபரல் அரசாங்கத்தின் திட்டங்களை இந்த மாத இறுதியில் வெளியிட இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கென்டி தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளர் ரிச்சில் உள்ள பாடசாலை பிப்ரவரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் உயிர் பிழைத்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சமூகத்தினருடன் கலந்தாலோசித்த பின்னர் பாடசாலை இடிக்கப்பட்டு புதிய இடத்தில் மீண்டும் கட்டப்படும் என்று முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். ஹாலிஃபாக்ஸ் துறைமுகத்தில் சரக்கு கொள்கலனுக்குள் ரொட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 250 கிலோகிராம் ஹோக்கைனை எல்லைச் சேவை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். தெற்கு லெபனானில் உள்ள பல நகரங்களின் குடியிருப்பாளர்களை உடனடியாக வெளியேறுமாறு வலியுறுத்தி இஸ்ரேல் கட்டாய இடப்பெயர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அமெரிக்க படைகளினால் கைப்பற்றப்பட்டு தற்பொழுது சிங்கப்பூர் கடல் எல்லைகளை நெருங்கிக் கொண்டிருக்கும் கப்பல்களில் உள்ள பாகிஸ்தானிய மற்றும் ஈரானிய மாலுமிகளை தாயகம் திரும்பக் கோரி இஸ்லாமாபாத் முயன்று வருவதாக பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்பொழுது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாக தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையகம் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. ஈரான் மோதலுடன் தொடர்புடைய டீசல் விலையேற்றம் சீனாவின் மின்சார கனரக வாகனங்களை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்தி எரிபொருள் தேவையை மேலும் குறைக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
0: CMR Tamil FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் கலை விழாவும் பரிசளிப்பு வைபவமும் மே மாதம் 9 சனிக்கிழமை மதியம் 1:30 முதல், இலக்கம் 1335 ஹாவுட் அவென்யூ நோர்த்தில் அமைந்திருக்கின்ற ஜே கிளாக் ரிச்சர்ட்சன் கொலிஜியேட்டில் நடைபெறும். 6479489857. கனடா வன்னிச்சங்கத்தின் பொதுச்சபை கூட்டம் மே மாதம் 9 சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு, இலக்கம் 3500 மெக்னிக்கல் அவென்யூ யூனிட் இலக்கம் 3 நடைபெறும். 416-644-1113 எக்ஸ்டென்ஷன் 201.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 33. கொல்லாமை. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
3: மியூசிக் கனெக்ட்ஸ்.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. தற்பொழுது தமிழ்நாட்டில் புதிய அரசை அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்றும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் தொங்கு சட்டப்பேரவை உருவாகியிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய ஆதரவை கோரியிருந்த நிலையில் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக செயற்படுவதில் தான் விருப்பம் என்று தெரிவித்திருக்கின்ற நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் முனைப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் தனித்தனியாக அவர்களது கட்சி செயற்குழு கூட்டங்களில் தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன. அதேபோன்று மற்றொரு புறத்தில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலினும் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனை கூட்டம் முடிந்த நிலையில் நேற்று ஆதரவு கேட்டு சென்ற தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் இன்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்றிருந்ததாகவும், இந்த நிலையில் தமிழ்நாட்டில் புதிய அரசை அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் அவர்களிடம் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாவேக 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியினுடைய பலம் தற்பொழுது 114 அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் பெரும்பான்மைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவையாக இருக்கின்றது. இதற்கிடையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு செல்லுகின்ற விஜய் நன்றி தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மாலை 6:30 தமிழ்நாடு நேரப்படி 6:30 ஆளுநரை சந்திக்க இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஏற்கனவே 4:30 அவர் தமிழக ஆளுநரை 3வது முறையாக சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த நேரம் 6:30 மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் நேரம் மாலை 4:23 இருக்கின்ற இந்த நேரத்தில் 6:30 இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.

அந்த செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே, தற்பொழுது தமிழ்நாட்டில் புதிய அரசை அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தற்பொழுது ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருக்கின்றது. நிபந்தனையற்ற ஆதரவை தாங்கள் தெரிவிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கின்றது.

இன்று ஜிடிஏ பெரும்பாகத்தில் சில பகுதிகளில் லேசான மழை தூறல்களை காணக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். இன்று அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸாக இருக்கும். காலை வேளையில் 12 பாகை செல்சியஸாகவும் மதியம் 15 பாகை செல்சியஸாகவும் மாலையில் 13 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளையும் இதேபோன்ற காலநிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் அவசரகால நிலையை நீடிப்பதற்கான தீர்மானம் 139 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமசிங்க தலைமையில் இன்று கூடியது. இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 145 வாக்குகள் பெறப்பட்டன. எதிராக 6 வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டன. அதற்கமைய குறித்த சட்டத்தின் கீழான தீர்மானம் 139 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி முறைகேடுகள் காரணமாக 80 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பொதுப்பணம் இழக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சுமத்தியுள்ளார். ஹொரண பகுதியில் ஊடகவியலாளரிடம் கருத்து வெளியிடும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிதி முறைகேடுகள் குறித்து கடந்த ஜனவரி மாதமே நிதியமைச்சரால் ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். 80 கோடி ரூபாவுக்கும் அதிக பணம் திருடப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதி, நிதி செயலாளர், நிதியமைச்சு மற்றும் மத்திய வங்கி என அனைவரும் இதுகுறித்து மௌனம் காக்கின்றனர். தற்போதைய நாணய மாற்று வீதத்தின்படி இதனை கணக்கிட்டால் இந்த இழப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் தனது மேற்பார்வை கடமைகளில் தோல்வியடைந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், அரசு நிறுவனங்களுக்குள் பொறுப்புக்கூறல் என்பது இல்லாதொழிந்து வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ச்சியாக இடம்பெறும் இவ்வாறான நிதி முறைகேடுகளினால் பொதுமக்களின் நம்பிக்கை பலவீனமடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிவினைவாதத்திற்கு நாட்டில் இடமில்லை என்று வலியுறுத்திய அவர், தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை தொடர்பான விடயங்களில் அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இலங்கையில் பேபால் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கான ஆரம்பக்கட்ட பணிகள் மற்றும் தொழில்நுட்ப கலந்துரையாடல்கள் மிகவும் வெற்றிகரமான மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சேவையானது இலங்கையின் டிஜிட்டல் தொழில் முனைவோர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பல புதிய வாய்ப்புகளை திறந்துவிடும். குறிப்பாக உலக சந்தையில் தமது சேவைகளை வழங்கும் திறமையான இளம் தலைமுறையினர் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் தமக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை நேரடியாகவும் பாதுகாப்பாகவும் இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கு நிலவும் தடைகள் இதன் மூலம் நீக்கப்படும் என்றும், தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதித்துறை மிகவும் வளர்ச்சியடையும் என்றும், நாட்டின் அந்நிய செலாவணியின் அளவை அதிகரிப்பதற்கு இந்த திட்டம் நேரடியான பங்களிப்பை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் வியட்நாம் நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் இந்த வருட இறுதிக்குள் 2 நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அறிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்ற வியட்நாம் ஜனாதிபதி டோ லாம் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூட்டறிக்கையொன்றை வெளியிட்டார். வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான நிறுவனம் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது. இதன் மூலம் சுற்றுலாத்துறை மற்றும் வர்த்தக தொடர்புகள் மேலும் விரிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான இருதரப்பு வர்த்தக பெறுமதியை 2030 ஆண்டளவில் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதற்கு 2 தலைவர்களும் இலக்கு நிர்ணயித்திருக்கின்றனர். அனைத்து துறைகளிலும் இலங்கையுடனான உறவுகளை மேலும் பலப்படுத்த வியட்நாம் விரும்புவதாக தெரிவித்த ஜனாதிபதி டூ லாம், 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை மீள உறுதிப்படுத்தியிருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு இன்னமும் வெளிவராத நிலையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் திருமாவளவன் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தேவையான 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்குமா இல்லையா என்பது தெரிந்துவிடும் என்றும், பெரும்பான்மையை நிரூபிக்காத வரை தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் முதலமைச்சராக பங்கேற்க முடியாது என்று ஆளுநர் ராஜேந்திர அல்வேகர் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் பனையூரில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 100 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த போதிலும் பெரும்பான்மையின்றி ஆட்சியமைக்காத நிலையில் தாவேக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் 3வது முறையாக இன்று இந்திய நேரப்படி மாலை 6:30 ஆளுநர் ராஜேந்திர அல்கேகரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. 12வது வகுப்பு பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். இந்த பரீட்சையில் 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். தம்மை அன்பில் மகேஷ் தொடர்பு கொண்டு சென்ற ஆண்டை விட அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக பெருமிதத்தோடு தெரிவித்ததாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேன்மடைய மேற்பு படிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், இந்த தேர்வில் இம்முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம் என்றும், உங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். கல்வியே வாழ்வின் வெற்றிக்கு துணை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோட்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கின்றதா? பிரைவேட் மோட்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோட்கேஜை பெற்றுக் கொள்ள வழிகாட்டுகின்றார் பிரதி செல்வம். உங்களுக்கு டிடி, ஸ்கோஷியா மற்றும் நேஷனல் பேங்க் போன்ற முன்னணி வங்கிகளில் மோட்கேஜை பெற்றுத் தருவதில் முன்னோடியாக திகழ்கின்றார் பிரதி செல்வம். 416-268-0155 உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம். டெட் கான்சலிடேஷன் மூலமாக பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்துக் கொள்வதற்கான வழிகாட்டுதல்களையும் செய்கின்றார். அதோடு உங்களுக்கு பிசினஸ் லோன் தேவைப்பட்டால் கூட அதனையும் ஏற்படுத்தி தருகின்றார். ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோட்கேஜ் பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலமாக மோட்கேஜை பெற்றுக் கொள்ள உங்கள் நம்பிக்கையான மோட்கேஜ் அட்வைசர் பிரதீஷ் செல்வம். 416-268-0155 பிரதீஷ் செல்வம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ. 416-335-3334.
0: இன்னும் 2 மணி நேரத்தில் தமிழக ஆளுநர் அவர்களை தாவேக கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கியிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்று இப்பொழுது நன்றி தெரிவிக்க இருப்பதான தகவலும் வெளிவந்திருக்கின்றது. காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் இப்பொழுது 2 பேரின் ஆதரவே தேவைப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி ஆதரவு தெரிவிப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அளித்த ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகி நிர்மல்குமார் அவர்கள் நேரில் பெற்றுக்கொண்டதான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளித்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க வெளியில் இருந்து ஆதரவு வழங்குவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் சென்னை டி நகரில் இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சென்று நன்றி தெரிவிக்கவிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கும் விஜய் சென்று நன்றி தெரிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கூறப்படுகிறது. இன்று மாலை ஆளுநரோடு இடம்பெற இருக்கின்ற சந்திப்பில் அவர் தன்னுடைய பெரும்பான்மையை வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆனால் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன முடிவை எடுத்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளிவரவில்லை. இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இன்னும் 2 ஆசனங்களே தேவைப்படுவதாக குறிப்பிடப்படுகின்ற நிலையில் இது சாத்தியமாகக்கூடிய ஒரு நிலையை அவர் அடைந்திருக்கின்றாரா என்ற கேள்விகளை ஊடகவியலாளர்கள் எழுப்புவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elico.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட a funeral and cremation center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-ல். On site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
5: 7:22 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கு சிறந்ததொரு ஆயுட்காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்திற்கும் குறைந்த மாதம் கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். தொடர்பு கொள்ளுங்கள், 416-837-7795, 416-837-7795, 416-837-7795. 9 1 6 8 3 7 7 7 9 5 நவீன்.

ஹரிஹரன் தேவா குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. மோதி விளையாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

இதயத்தின் ஓசை CMR தமிழ் FM 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ். CMR தமிழ் FM 101.3 செய்திகள். சமூக வலைதளங்கள் வாயிலாக காவல்துறை மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ஆகியோரை அவதூறு செய்தமை தொடர்பில் ராஜாங்கனை சத்தானந்த தேரர் மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவிலிருந்து புதுக்குடியிருப்பு வரையிலான அஞ்சல் விநியோக சேவைகள் பல வருடங்களுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் வவுனியா அஞ்சல் திணைக்களத்துக்கு சொந்தமான வாகனத்தின் மூலம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களிடையே காணப்படும் கற்றல் குறைபாடுகள் மற்றும் கல்வியில் பின்னடைவு ஏற்படுவதற்கு அவர்களின் கண்பார்வை குறைபாடுகளே பிரதான காரணமாகின்றன என்றும், எனவே பாடசாலை மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளுக்கு பின்னால் இருக்கும் கண்பார்வை பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிந்து மிக அவசியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கண் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஜெயருவன் பண்டார தெரிவித்திருக்கின்றார். திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமவின் இரட்டை குடியுரிமை விவகாரம் தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த மற்றும் தெளிவான பதிலொன்றை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விஜயின் அரசாங்கத்துடன் உறவுகளை வைத்துக் கொள்வதனால் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தியில் ஒரு பங்கை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நம்புவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். தமிழக

0: வெற்றிக்கழகம் ஆட்சியமைக்கும் விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளை காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் பாராட்டியிருக்கின்றார். மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தர்பூசணி பழம் சாப்பிட்டு உயிரிழந்த விவகாரத்தில் தர்பூசணி பழத்தில் கலந்திருந்த எலிமருந்து விஷமே காரணம் என்று உடற்கூறு ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பதவியேற்பதற்கு பெரும்பான்மையை நிரூபிக்காதவரை தமிழக வெற்றிக்கழகத் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க முடியாது என்று ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் பனையூரில் அவசர ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் திடீரென பெய்த கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஸ்னோபேர்ட்ஸ் விமான சாதனை குழுவுக்கான லிபரல் அரசாங்கத்தின் திட்டங்களை இந்த மாத இறுதியில் வெளியிட இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கன்டி தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளரிச்சில் உள்ள பாடசாலை பிப்ரவரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் கொல்லப்பட்ட பின்னர் உயிர் பிழைத்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சமூகத்தினருடன் கலந்தாலோசித்த பின்னர் பாடசாலை இடிக்கப்பட்டு புதிய இடத்தில் மீண்டும் கட்டப்படும் என்று முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். ஹாலிஃபாக்ஸ் துறைமுகத்தில் சரக்கு கொள்கலனுக்குள் ரொட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 250 கிலோகிராம் ஹோக்கைனை எல்லைச் சேவை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். தெற்கு லெபனானில் உள்ள பல நகரங்களின் குடியிருப்பாளர்களை உடனடியாக வெளியேறுமாறு வலியுறுத்தி இஸ்ரேல் கட்டாய இடப்பெயர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அமெரிக்க படைகளினால் கைப்பற்றப்பட்டு தற்பொழுது சிங்கப்பூர் கடல் எல்லைகளை நெருங்கிக் கொண்டிருக்கும் கப்பல்களில் உள்ள பாகிஸ்தானிய மற்றும் ஈரானிய மாலுமிகளை தாயகம் திரும்பக் கோரி இஸ்லாமாபாத் முயன்று வருவதாக பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தற்பொழுது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுத்து வருவதாக தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையகம் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. ஈரான் மோதலுடன் தொடர்புடைய டீசல் விலையேற்றம் சீனாவின் மின்சார கனரக வாகனங்களை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்தி எரிபொருள் தேவையை மேலும் குறைக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: CMR Tamil FM 101.3 செய்திகள்.

0: 7:40 வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: வாகன விபத்தில் சிக்கியிருக்கின்றீர்களா? ஸ்லிப் அண்ட் ஃபோல் விபத்தால் பாதிக்கப்பட்டீர்களா? தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படுகின்ற சட்ட நிறுவனம் தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனின் டேவிட், 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வருகின்ற தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் தமிழ் மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் தமது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபோல் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட், அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, இந்த மூன்றையும் ஒருங்கே வழங்கும் சட்ட நிறுவனம் தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். தொடர்பு கொள்வதற்கு இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூ, ஸ்காப்ரோ. தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் 416-271-5992 416-271-5992. உங்கள் விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் தி லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்.
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
1: 7:43 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். 8:00 கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நேர்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 5°C முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 5 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடிய வெப்பநிலை 15°C, குறைந்த வெப்பநிலை 5°C. சில பகுதிகளில் மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. நாளைய தினமும் இதேபோன்ற காலநிலையே நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: கேரள முதல்வராக கே சி வேணுகோபால் அவர்கள் பதவியேற்க இருப்பதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்த பதவியேற்பு விழாவில் விஜய் பங்கேற்பாரா என்ற கேள்வியும் கேட்கப்படுகிறது.

0: நேரம் 7:57, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில். 8 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத் துறை செய்திகளை கேட்கலாம்.
1: காதே குள்ள பொய்யுங்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
2: ஈரானில் இடம்பெறும் போரில் பற்றாக்குறை ஏற்பட்டு எரிபொருள் விலையில் கடுமையாக உயர்ந்திருப்பதன் காரணமாக இந்த கூடையில் அமெரிக்காவுக்கான விமானங்களின் எண்ணிக்கையை குறைப்பதாக ஏர் கனடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. டொரண்டோவில் இருந்து கலிபோர்னியா சக்ரமெண்டோவுக்கான விமான சேவைகள் ஆகஸ்ட் 1 தேதியும் தென் கரோலினாவின் சார்லட்டோனுக்கு இடையிலான சேவைகள் செப்டம்பர் 6 தேதியும் நிறுத்தப்படும் என்று விமான நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. வான்கோரிலிருந்து வட கரோலினாவின் ராலேவுக்கான விமான சேவைகள் ஜூலை 29 தேதி நிறுத்தப்படும் என்றும், மோன்ட்ரியலிலிருந்து டெக்சஸின் ஆஸ்டினுக்கான சேவைகள் செப்டம்பர் 7 தேதி நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருளின் தற்போதைய விலை காரணமாகவே இந்த பருவகால விமான சேவைகளை முன்கூட்டியே நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ஏர் கனடா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அடுத்த கூடையில் அவை மீண்டும் ஆரம்பமாகும் என்று அது மேலும் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா இன்று டொரண்டோவில் கனேடிய சிந்தனை குழுவில் சிறப்புரை ஆற்றவிருக்கின்றார். ஃபேர்மவுண்ட் ராயல் யோக்கில் நடைபெறும் விழாவில் முக்கிய நிகழ்வில் அவர் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றார். ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 3 முறை கனடாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்தார். முதலில் 2009 ஆண்டு முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பரை சந்திக்க ஒட்டோவாவுக்கு அவர் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். பின்னர் G8 மற்றும் G20 உச்சிமாநாட்டு காலகட்டத்தில் கூட்டங்கள் மற்றும் வட அமெரிக்க தலைவர்கள் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடாவுக்கு அவர் வந்திருந்தார். டொரண்டோவுக்கு அவர் மேற்கொள்ளும் 2 பயணம் இதுவாகும். மேலும் நீதியான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் முற்போக்கான கனடாவை உருவாக்கும் கொள்கை சிந்தனையை மேம்படுத்துவது தங்களின் நோக்கம் என்று அந்த சிந்தனைக்குழு தெரிவித்திருக்கின்றது. ஏப்ரல் மாதத்திற்கான தொழிலாளர் சக்தி கணக்கெடுப்பை இன்று வெளியிடும் பொழுது வேலைவாய்ப்பு சந்தை குறித்த தனது அண்மைய அறிக்கையை கனேடிய புள்ளி விவரவியல் துறை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராய்ட்டர்ஸ் கருத்து கணிப்பின்படி குறித்த மாதத்தில் பொருளாதாரம் 15,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கும் என்றும், அதே நேரத்தில் வேலையின்மை வீதம் 6.7% மாற்றமின்றி இருந்திருக்கும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கணித்திருக்கின்றனர். மார்ச் மாதத்தில் வேலையின்மை வீதம் நிலையாக இருந்ததால் 14,000 வேலைவாய்ப்புகள் அப்படியே இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு அட்லாண்டிக் தீவான ட்ரிஸ்டன் ட குன்ஹாவில் சொகுசு கப்பலில் உள்ள பிரிட்டிஷ் நாட்டவருக்கு ஹென்டா வைரஸ் தொற்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு முகமை அறிவித்திருக்கின்றது. இன்று வெளியிடப்பட்ட புதிய தகவலில் MV ஹாண்டியஸ் சொகுசு கப்பலில் ஏற்பட்ட உயிரிழப்பை காரணமாக கொண்டு நோய் பரவல் தொடர்பான கண்காணிப்பின் ஒரு பகுதியாக இதுவரை 2 பிரிட்டிஷ் நாட்டவர்களுக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்திருக்கின்றது. புதிதாக சந்தேகிக்கப்படும் இந்த தொற்றுநோய் குறித்து அதிகாரிகள் மேலதிக விவரங்களை வெளியிடவில்லை. ரஷ்யா இன்று யுக்ரைன் மீது புதிய தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து ரஷ்யா தனது ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தத்தை மதிக்கவில்லை என்று யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். 24 மணி நேரத்தில் செய்தது போலவே யுக்ரைன் அதே பாணியில் பதிலடி கொடுக்கும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். மேலும் ரஷ்ய படைகள் இரவு முழுவதிலும் போர் முனை நிலைகளை தாக்கியதாகவும் அவர் தெரிவித்தார். May 9 நாளைய தினம் வெற்றி தினத்தை கொண்டாடுவதற்கும் அன்றைய தினத்தில் நடைபெறவுள்ள அணிவகுப்பை பாதுகாப்பதற்கும் ரஷ்யாவின் 2 ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தம் இன்று அதிகாலையில் அமலுக்கு வந்திருந்தது. இது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு மிகவும் முக்கியமான தேசபக்தி நிகழ்வுகளில் ஒன்றாகும். வெற்றி தின கொண்டாட்டங்களுக்காக ரஷ்யா திங்களன்று ஒருதலைப்பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்ததோடு அதை மீறினால் கீவ் மீது பெரும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரித்திருந்தது. அத்துடன் ரஷ்ய மொழியில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் May 8-9 தேதிகளில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்றும், யுக்ரைன் அதை கடைபிடிக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தது. இதேவேளை கீவ் மீது பதிலடி தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரித்ததைத் தொடர்ந்து மாஸ்கோவை நோக்கி சென்ற ஆளில்லா விமானங்களை இடைமறித்ததாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. நேற்றைய தினம் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் படைகள் ஒரே இரவில் கிட்டத்தட்ட 350 யுக்ரைனிய ஆளில்லா விமானங்களை அழித்ததாக தெரிவித்திருக்கின்றது. சமோவா நாட்டில் இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான பொதுவாய இளையோர் மற்றும் வளர்ந்தோர் பழுதூக்குதல் போட்டியில் 16 பதக்கங்களை வென்ற இலங்கை அணி இன்று அதிகாலை இலங்கை திரும்பியுள்ளது. இலங்கை சார்பாக பங்கேற்ற வீர வீராங்கனைகள் 7 வெள்ளிப்பதக்கங்களையும் 9 வெண்கலப் பதக்கங்களையும் வென்று இலங்கைக்கு பெருமை சேர்த்தனர். சமுவா நாட்டின் ஆப்பியா நகரில் ஏப்ரல் 25 முதல் மே 2 வரை இந்த போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. இதில் 27 பொதுல்வாய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 500 வீரர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த சர்வதேச போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பதக்கங்களை வென்ற அனைத்து வீரர்களும் பாடசாலை மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
1: இந்த கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
3: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 j.ca.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
8: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000 GTA கிரெடிட்.
11: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
12: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
13: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com.
14: Hi darling, காசு அனுப்பினான்னு வந்ததா?
15: இல்லடா.
14: ஹலோ, காசு வந்ததாடா?
15: இன்னும் வரல காசு.
14: காசு வந்துச்சா?
15: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
16: What's happening? So sad.
17: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா, இன்னும் மோட்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கின்றதா, பிரைவேட் மோட்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா, அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோட்கேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரபல வங்கிகளான ஸ்கோஷியா, டிடி மற்றும் நேஷனல் பேங்க் போன்ற வங்கிகளில் உங்களுக்கான மோட்கேஜை பெற்றுத் தருகின்றார் பிரதி செல்வம். 416-268-0155 உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெட் கான்சலிடேஷன் மூலமாக பல கடன்களை ஒன்றாக்கி 50% வரை கடனை குறைத்துக் கொள்ளலாம். ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல், அத்தோடு பிசினஸ் லோன்களையும் எடுத்து தருகின்றார். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்றுத் தருகின்றார் பிரதி செல்வம். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் ஊடாக மோர்கேஜை நம்பிக்கையுடன் பெற மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம். 416-268-0155
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4761-4661.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing that. Adikiran adik.
5: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maattavum. Call Pradhi Selvam. 416-268-0155. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-7-2-0-0. 9-5-6-6-7-7-2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-0-0. 2-

0: வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது இந்த நிகழ்ச்சி நேரடியாக யூடியூப் தளம் வாயிலாகவும் ஒளிபரப்பாகின்றது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுற்று நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் விஜய் பதவியேற்பாரா என்ற கேள்விக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பன ஆதரவு அளித்திருப்பதாக உத்தியோகப்பெற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தியோகபூர்வமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய 4 ஆசனங்களை கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் பிசிகாவும் இப்பொழுது தங்களுடைய ஆதரவை அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் தோல் திருமாவளவன் பேசுகின்ற பொழுது இடதுசாரிகள் ஆதரவு நிலையை அறிவித்தால் தாங்களும் இதுகுறித்து சிந்திப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கூறியிருந்தார். இந்த நிலையில் இப்பொழுது அவரும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 6 ஆசனங்கள், இந்த 3 கட்சிகளையும் சேர்க்கின்ற பொழுது 6 இடங்கள் மேலதிகமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் விஜய் தன்னுடைய பெரும்பான்மை குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று அறிவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் ஆளுநரை சந்திக்க இருக்கின்றார். 3வது முறையாக இந்த சந்திப்பு இடம்பெற இருக்கின்றது. இந்த சந்திப்பு இதற்காகத்தான் என்று பலரும் இப்பொழுது ஆருடம் கூறுகின்ற நிலையும் காணப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், விஜய்க்கு இவ்வாறான இடதுசாரிகளுடைய ஆதரவு நிலை கிடைக்குமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் இப்பொழுது 2 கட்சிகள் அதனை உறுதி செய்திருக்கின்றன. நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு நிலையை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்?
1: இது நிச்சயமாக ஒரு வெற்றி. அதாவது இந்த காலம் கடந்து செல்கின்ற பொழுது கூட்டணிகளுக்கான சந்தர்ப்பங்கள் என்பன எவ்வாறு மாறுபடும் என்பதை அறிந்த ஒரு நாடாகத்தான் இந்தியா இருக்கின்றது. குறிப்பாக இந்த பீரம் பேசுதல் மற்றும் எம்எல்ஏக்களை வாங்குதல் போன்றவற்றை இதனை அறிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட தனது எம்எல்ஏக்களை ஒரு கொட்டேலில் தங்க வைத்திருந்தாலும் இது இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த நிபந்தனையற்ற ஆதரவு என்பது இந்த அரசு, அதாவது வந்து தேர்தலுக்கு பின்னான வெற்றி, அதாவது வந்து தேர்தலுக்கு பிந்திய கூட்டணி, இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சியில் அரசாங்கத்தில் இணைகின்றன. அப்போ அரசாங்கத்தில் இணைகின்ற பொழுது ஒரு தேர்தல் கூட இடம்பெறமாக இருந்தால் இனி இவர்கள் இலகுவாக 160-170 வாக்கு ஆசனங்களை கைப்பற்றக்கூடியதான ஒரு பரிமாற்றத்திற்கு செல்கின்றார்கள். ஏனென்றால் அந்த வென்ற, அதாவது வந்து எதிர்பாராமல் கட்சி அமைக்கப்பட்டு ஒருவரிடத்திலேயே வென்ற ஒரு கட்சியின், அந்த 108 ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சியின் கூட்டணியாக இவர்கள் இணைவது ஆரம்பத்தில் என்பது ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத விடயம். எனினும் வெற்றி அறியப்பட்ட பிறகு இணைவது என்பது தங்களுக்கு அதில் ஆதாயம் இருக்கின்றது என்பதை காங்கிரஸ் கூட அதனைத்தான் செய்தது. காங்கிரஸ் கூட எந்த வித, அதாவது வந்து தாங்கள் இவ்வாறு இணைவது என்பது ஒரு பெரிய பலமான கூட்டணியில் இருந்து அல்லது பல ஆண்டுகள் உறவுகளை முறித்து செல்வதென்றல்ல, அவர்கள் கூட காலத்தை கணித்தார்கள், மாற்றத்தை ஏற்றார்கள், மாறினார்கள். அதே போன்று இப்பொழுது இந்த 2 இடதுசாரி கட்சிகளும் இணைந்திருக்கின்றன. அத்தோடு இன்னொரு விடயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாளை தனது முடிவை அறிவிக்கும் என்ற பொழுதும் நிச்சயமாக அது அறிவிக்க தேவை இருக்கின்றது. அவர்கள் அறிவித்தால் என்ன, அறிவிக்காவிட்டால் என்ன, ஆளுநருக்கு இப்பொழுது அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. ஆளுநருடைய வரம்புகள், அது அதிகார வரம்புகளை மீறி அவர் செயற்படுகின்றாரா அல்லது கட்சி தாவலுக்காக அவர் காத்திருந்து இடம் கொடுக்கின்றாரா போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பக்கூடக்கூடிய சூழலை அந்த தேர்தல் நடந்த நாளில் இருந்து இன்றைய திகதி வரை எழுப்பி நிற்கின்றது என்றால் ஒரு முடிவை அவர் அறிவிக்க வேண்டும். அதாவது வந்து ஆம் வாருங்கள் இல்லை என்றால் அவரை பொறுத்தவரையில் அங்கே அவர் தீர்மானிப்பவராக இல்லை, சட்டமன்றம் தான் அந்த பெரும்பான்மையை தீர்மானிப்பதாகவும் அதற்குரிய காலத்தை வரையறை செய்வதாக அவர் இருப்பதாகவும் தான் நிலைமை இருக்க வேண்டும். எனினும் பொறுத்திருந்து பார்த்திருந்தார், அதாவது வந்து ஒன்றில் அதிக பெரும்பான்மையை கட்சி வரும் அல்லது ஏனைய கட்சிகள் கூட்டாக வரும் போன்றவற்றை எல்லாம். ஆனால் இப்பொழுது அவருடைய நிலைமை என்பது விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டிய நிலையில் உள்ளது என்பதுதான் உண்மை.
0: குறிப்பாக இப்பொழுது விஜய் ரசிகர்கள் சார்பாக, தொண்டர்கள் சார்பாக வெளியிருக்கின்ற தகவலில் மே 11 பதவியேற்பு இடம்பெறும் என்று தகவல் வெளிவந்திருக்கின்றது. அதில் நிபந்தனையற்ற ஆதரவாக விசிகேயையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவுக்கு செல்லுகின்ற நிலை காணப்படுமா? ஏனென்றால் முன்னர் சில பேச்சுக்கள் அடிபட்டன. அவ்வாறு போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவியும், அதேபோன்று விஜயனுடைய திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பதவியும் வழங்கப்படும் என்று, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
1: இல்லை, பேரங்கள் எவ்வாறு இடம்பெறப் போகின்றன என்பது உண்மையிலேயே இப்பொழுது, அதாவது வந்து அந்த பொறுமையின் எல்லைக்கு அல்லது அந்த வெற்றி கனி என்பதை ஒரு அதாவது வந்து பறிப்பதில் உள்ள சிரமம் என்பதை விஜய் அவர்களுக்கு இந்த கடந்த 4 நாட்களும் கொடுத்திருக்கும். எனவே அவர்களுடைய பேரம் பேசல் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதும், அவர்கள் அதனை எவ்வாறு எடுக்கப் போகின்றார்கள் என்பதும், இப்பொழுது அதாவது வந்து ஒரு கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் கூட போகின்ற பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக அளவுக்கு முடியாதது தான் இருக்கும். ஆனால் அதனை எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் என்பதை அவர் கையில் இருக்கின்றது என்றால், ஏற்கனவே ஆதரவு கொடுத்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்திய காங்கிரஸ் மற்றும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகள் இருக்கின்றன. எனவே இவரும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தான் செல்கின்றார். எனவே ஆனால் அங்கு பேச்சு அவர்கள் எதை பெற விரும்புகின்றார்கள் அல்லது எவ்வாறான பேச்சுக்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பது இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த விட்டு கொடுப்புகள் என்பது எந்த அளவிற்கு இருக்கப் போகின்றது என்பது இங்கே உள்ள கேள்வி. அதைவிட இவ்வாறான ஒரு இப்பொழுது அரசில் நிபந்தனையற்ற ஆதரவுடன் இணைகின்ற கட்சிகள் சில வேளைகளில் நாளை பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை எட்டுமா என்றால், விஜய் எடுத்த வாக்குகள் அதற்கு இடமளிக்காது என்றால், அவர் ஒரு பலமான நிலையில் இருந்தான் அந்த வாக்கு வங்கியில் 34% அல்லது 35% தொட்ட பின்னரே இவ்வாறான ஒரு நிலைக்கு செல்கின்றார். எனவே கூட்டணியில் இணைகின்றவர்கள் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக தாங்களும் அதிக ஆசனங்களை பெறுவோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பார்கள். அவ்வாறான நிலையில் அடுத்த தேர்தலில் சில வேளைகளில் திருமாவளனுடைய கட்சி பல இடங்களை தட்டி பறிக்கலாம், குறிப்பாக ஒரு 10 இடங்களைத்தானும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாக மாறலாம்.
0: ஆமாம், இப்பொழுது ஒரு மிக முக்கியமான விடயம், அதிமுக திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதனோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் இப்பொழுது விஜயோடு இணையப் போகின்றன. ஏற்கனவே காங்கிரஸ் இணைந்திருக்கின்றது. அதேபோன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறிப்பாக விஜய்க்கு ஆதரவு அளிக்க வேண்டும், அவர்களோடு இணைய வேண்டும் என்ற சி வி சண்முகம் தலைமையிலான ஆதரவு குழுவும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஒருவேளையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 3/2 பெரும்பான்மை உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பட்சத்தில், அதாவது இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாம் முடிவடைந்த பின்னர் ஆதரவு நிலை தெரிவிக்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடையக்கூடிய ஒரு அபாயமும் காணப்படுகிறது. அதே நேரத்தில் விஜயனுடைய கட்சி மேலும் ஒரு பலமிக்க கட்சியாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டும் திராவிட பாரம்பரியத்தில் உதித்த கட்சிகள், அதனுடைய இருப்பு என்பது இந்த விஜயனுடைய வருகையின் மூலமாக அவர் கூறியதுபடி ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனவா?
1: நிச்சயமாக அவை ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு வந்துவிட்டன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் கூட முதலில் 6 மாதங்கள் விஜயின் ஆட்சி அமைக்கட்டும், ஆட்சியை பார்ப்போம் என்று ஸ்டாலின் கூறியிருந்தாலும், நேற்றைய தினம் அவர்கள் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனான ஒரு இணைவு குறித்த பேச்சு வந்தால் அதனை ஏன் ஆராயக்கூடாது என்கின்ற மனநல நிலைக்கு செல்வதற்கான காரணம் இதன் பலவீனம் என்பது எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெரிந்து. ஆனால் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 தெரிவுகள் உள்ளன. ஒன்றில் பெரும்பான்மையானவர்கள் இணையலாம் அல்லது வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கலாம். வெளியில் இருந்து இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், ஒரு தீர்மானம் வருகின்ற பொழுது கட்சியின் சொற்கேளாமல் விஜய் தரப்பு அல்லது தமிழக வெற்றி கழகம் செய்கின்ற திட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தால் அது நிச்சயமாக ஒரு வெற்றி பாதையாக பார்க்கப்படும் என்னவென்றால், வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தவர்கள் அடுத்த தேர்தலின் பொழுது இணைந்து போட்டியிடக்கூடிய சாத்திய கூறு இருக்கும், அல்லது தங்களுடைய கட்சியை அவ்வாறே கொண்டு செல்லக்கூடிய நகர்த்தக்கூடிய சாத்திய கூறு இருக்கும். இப்பொழுது ஏற்பட்ட நிலை என்பது, அதாவது வந்து இந்த இளைய தலைமுறையினர் தேர்தலின் பொழுது அளித்த பங்கானது எவ்வாறு இந்த கொண்டு செல்லப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது அதாவது சாதாரணமாக அதாவது வந்து ஜோசப் விஜய் என்கின்ற நான் என்கின்ற வார்த்தையைத்தான் தமிழகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது அந்த சத்திய பிரமாணத்திற்காக. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்பன பலவும் நிறைவேற்றுவது என்பது சற்றே சிரமமானவை. எனவே எவ்வாறான காலத்தை கடந்து செல்ல போகின்றார், எவ்வாறாக தான் நேர்மையானவன் என்கின்ற ஒரு வார்த்தை தான் அவரை தூக்கி நிலைநிறுத்தி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு களமாகத்தான் இது கடந்து சென்று கொண்டிருக்கின்றது.
0: ஆளுநரை சந்திக்க இருக்கின்ற இந்த நிலையில் இதில் கூட பல குழப்பங்கள் இருக்கின்றன. காரணம், ஆளுநர் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய பட்டியலை கேட்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இந்த 6 ஆசனங்களை அவர் குறிப்பிட்டாலும் கூட 108 ஆசனங்களோடு சேர்த்து இந்த கட்சிகள் வழங்கக்கூடிய ஆதரவு நிலையை சேர்க்கின்ற பொழுது 118 என்பது ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு

0: இந்த சந்திப்பு கசப்பாக அமைந்தால் உச்ச நீதிமன்றம் உடனடியாக தலையிடும் என்பதில் எந்தவித கருத்து வருவிடம் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்திற்கு அடுத்த உள்ள தெரிவு உச்ச நீதிமன்றத்தை நாடுவது. அங்கே மூன்று முன்னுதாரணங்கள், இங்கு எங்களுக்கு முன்னாலேயே மூன்று முன்னுதாரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நான் மன்னிக்கவும், 2006 ஆம் ஆண்டு இல்லை, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் அதற்கு அதனுடைய ஆதரவு கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தன. அதன் பொழுது ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதித்திருந்தார். அதே போல நீங்கள் குறிப்பிட்ட இந்த பொம்மை, அதாவது எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்பது கர்நாடகாவில் இடம்பெற்ற பொழுது, அதன் பொழுது கூட ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை, அவர்களுக்குரிய நாட்களை கொடுங்கள், அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதே போன்று சக்காரியா கமிஷன் வழக்கு, ஒரு வழக்கு இடம்பெற்ற பொழுதும் அது திட்ட தெளிவாக தெரிவித்திருந்தது. எனவே நீதிபதிகளின் கருத்தியலின் படி ஆளுநருக்கு இதில் அதாவது வந்து அதிகாரம் இல்லை. அவரை பொறுத்தவரையில் இந்த இருக்கின்ற கட்சிகளில் 4 முறையான கட்சி அவர் அழைக்கக்கூடும். ஒன்று வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சி, அல்லது தேர்தலுக்கு முன்னரே கூட்டணியில் இருந்து தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய கட்சி, அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. அதில் வந்து அந்த எந்தெந்த கட்சிகள் என்பன நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் சில வேளைகளில் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்பொழுது 2 உறுப்பினர்கள் குறைவாக இருக்கின்ற பொழுதும் விஜய் தரப்பு கூறினால் தங்களால் பலத்தை நிரூபிக்க முடியும் என்று நிச்சயமாக அவர்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ள இந்த பேரம் பேசும் பலம் என்பது மிகவும் அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் தங்களுடைய வாக்கு தெரியும். ஆனால் இங்கே உள்ள ஒரு எங்களுக்கு தெரியாத விடயம் என்னவென்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் கூட்டு சேர்ந்த கட்சிகள் ஆசனங்களை வைத்திருக்கின்றன. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி 4 ஆசனங்களை வைத்திருக்கின்றது. சில வேளைகளில் பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வாறான ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால், அல்லது இன்னும் அதாவது வந்து,
1: ஆனால் அதில் ஒரு முரண் இருக்கின்றது. ஏனென்றால் தாங்கள் NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்க்க மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதியை காங்கிரஸ் போன்ற கட்சிகளிடம் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் கூறியிருக்கிறது. இந்த நிலையில் எவ்வாறு அது சாத்தியம் என்று நினைக்கின்றீர்கள்?
0: இல்லை, வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தல் சில வேளைகளில் விட்டுக் கொடுப்புகள் என்பன இந்த அரசியல் அரங்கில் சாதாரணமாக இடம்பெறும். இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உள்ள நம்பிக்கை என்பது விஜய் மீது பலமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக சில விட்டுக் கொடுப்புகள் என்பன ஏற்படக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன. அதே போல தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா கூட இவ்வாறான நிச்சயமாக அவர் செல்வார் என்று கூற முடியாது. ஆனால் இது ஒரு ஆட்சிக்கான இவ்வாறு கூறுங்கள், இந்த கலவை என்பது பலரும் கலந்த ஒரு அரசியல் நோக்கத்தை முற்றாக நிறைவேற்ற முடியாத ஒரு ஆட்சியாக இவர் இதனை தொடங்குகின்றார், ஆரம்பிக்கின்றார். ஆனால் அதற்குரிய ஆதரவு தளம் என்பது எவ்வாறு மாறும், அல்லது தேர்தல் என்பது சில மாதங்களில் மீண்டும் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறு ஏற்பட்டால் கூட தான் ஏற்படுத்திய இப்போதைய கூட்டணி என்பது அவருக்கு அதிக பலத்தை கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே அந்த வெற்றி என்பது உண்மை, ஆனால் கடந்து செல்ல போகின்ற கால என்பது நிச்சயமாக ஒரு கடினமான பாதையாக இருக்க போகின்றது. அது அவருக்குரிய பரிச்சயத்த காலமாக இருக்க போகின்றது. அதுதான் அந்த பலமான உண்மை.
1: இப்பொழுது விஜய் ஆளுநரை 3வது தடவையாக சந்திக்க இருக்கின்ற நிலையில் பலரும் எழுப்புகின்ற கேள்வி, அவர் 1வது தடவை ஆளுநரை சந்தித்த பொழுது ஏன் காங்கிரஸ் கூட்டணி குறித்த விடயத்தை ஆளுநரிடம் அவர் பகிர்ந்து கொண்டார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் தான் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தோடு நிறுத்திக் கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது என்ற ஒரு தகவல் வைக்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் கொஞ்சம் சற்று அவசரப்பட்டு இந்த விடயங்களை தெரிவித்து விட்டாரா?
0: இல்லை இல்லை, அதாவது வந்து ஆளுநருடைய நிலைப்பாடு, ஆளுநர் தெரிவித்த கருத்தின்படி. நேற்று ஆளுநர் ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்திருந்தார். உண்மையிலேயே அவ்வாறான பேட்டி என்பது இந்த நிலையில் ஆளுநராக ஏற்கக்கூடியது ஒன்றில்லாவிட்டாலும் அவருடைய ஒரு நெகிழ்தன்மை காரணமாக அவர் அவ்வாறான ஒரு பேட்டிக்கு சம்மதித்திருந்த பொழுது அவர் கூறிய விடயம் தான் கேட்பதெல்லாம் நேரடியாக அவர் தெரிவித்த ஊடகத்திற்கு தெரிவித்த பொழுது தெரிவித்த கருத்து தான் கேட்பதெல்லாம் எல்லாம் யார் யார் ஆட்சி அமைக்க ஆதரவு தருவார்கள் என்பதும் அது 118-8 என்பதையும் நிரூபியுங்கள், அதன் பிறகு ஆட்சி அமைக்க அனுமதிக்கின்றேன் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் சில வேளைகளில் நான் இவ்வாறு

0: அனுமதித்தால் அந்த ஆட்சி என்பது உடனேயே கலைந்து விடும் என்கின்ற ஒரு கேள்வியை தனது மனதில் இருப்பதால் தான் தான் இவ்வாறு கேட்கின்றேன்
1: என்று. குதிரை பேரம் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார்.
0: ஆமாம், அதை விட அந்த குதிரை பேரம் என்றால் இப்பொழுது அந்த கொன்று சென், அதாவது வந்து இப்பொழுது கொட்டையில் வழியே ஆதியும் புகார் வைத்திருக்கின்றதோ அவ்வாறான பேரம் பேசுதல் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பல கோடிகளை கொடுத்து. ஆனால் இவர் அவ்வாறு வாங்க முற்படுவாராக இருந்தால் இவருடைய கொள்கை புரளல் என்பது உடனடியாகவே அடையாளப்படுத்தப்படும். இவரும் 10/11 ஒரு சாதாரண அரசியல்வாதி என்று. ஆனால் அவருடைய ஆளுநரின் கருத்தின்படி அவருடைய தன்மை என்பது அவ்வாறு இருந்தாலும் அவருக்கு எடுக்கின்ற காலக்கேடு என்பது நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இவ்வாறான பிற்புற பேச்சுவார்த்தைகளுக்கு இடமளிக்கலாம் என்பதால் தான் அவ்வாறான ஒரு நிலை இருந்தது. ஆனால் விஜய் அவ்வாறு செய்ததில் எந்தவித தவறும் இல்லை.
1: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. நிமிடத்துக்கு நிமிடம் செய்திகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அந்த தகவல்களை நாங்கள் அவ்வப்போது நேர்களுக்கு வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி ராம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.

0: புதிய ஆட்சி அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. இதே நேரத்தில் சற்று முன்னர் விஜய்க்கு ஆதரவு அளித்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக தங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடனான உறவு தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தாவேக்காவுக்கு தாங்கள் ஆதரவு அளித்தாலும் திமுகவுடனான உறவு தொடரும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சமாதான முயற்சிகளை பாதிக்கும் வகையில் அண்மையில் மேற்காசிய பிராந்தியத்தில் இடம்பெற்ற மோதல்கள் குறித்து வெளிவிவகார அமைச்சு கரிசனை வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு தேவையான சட்டத்திருத்தங்கள் உட்பட்ட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். ஆட்சியமைப்பதற்கு பெரும்பான்மையை நிரூபித்தால் எந்த கட்சியையும் ஏற்பதற்கு தயார் என்று தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக தெரிவித்திருக்கின்றார். கடந்த மாதம் 3 மாகாணங்களில் நடத்தப்பட்ட பல சோதனைகள் சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான ஒரு பரந்த விசாரணையுடன் தொடர்புடையவை என்று கனேடிய காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடனான முக்கியத்துவம் வாய்ந்த உச்சிமாநாட்டுக்காக அடுத்த வாரம் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதற்கான உங்கள் காப்புறுதி தேவைகளை பூர்த்தி செய்ய சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் நவீன். சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருந்தால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். தொடர்புகளுக்கு 416-837-7795-416-837-7795.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: Asian Textiles in Marbaram Mega Sale. Worldwide discount up to 80% off sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti 2410, nighty 3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
5: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
7: உங்களுக்கு வருது வீட்டு சாப்பிட வர போய் கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி.
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

8:48 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டீர்கள். வாகன விபத்து ஏற்பட்டு விட்டதா, ஸ்லிப் அண்ட் ஃபோல் விபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படுகின்ற சட்ட நிறுவனம் தி லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட், 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிப்போடு சேவை செய்து வருகின்ற நிறுவனம் தி லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் தமிழ் மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் தங்களுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபோல் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் தி லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு இந்த மூன்றையும் ஒருங்கே வழங்குகின்ற நிறுவனம் தி லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட், இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூ ஸ்கார்ப்ரோவில் அமைந்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 416-271-5992, 416-271-5992. உங்கள் விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் தி லா ஆபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. கேன் ஸ்மைல் டென்டல், ஆர்த்தோடான்டிக்ஸ், இம்ப்ளான்ஸ், ஓரல் சர்ஜரிஸ், எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656. கேன் ஸ்மைல் டென்டல். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு அமமுக கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 107 இடங்களை கைப்பற்றி தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவாகியிருக்கின்றது. காங்கிரஸ், 5, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, 2 ஆகிய கட்சிகளினுடைய ஆதரவின் மூலமாக தற்பொழுது 116 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களுக்கு இன்னும் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுவதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தகவலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் பங்குபற்றிய நேர்கள் அனைவருக்கும் நன்றி. 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இதே அலைவரிசையில் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். செய்திப்பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான், உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844. That's 6478648844.
1: Or visit teamsabarwal.com.
2: Your search ends here.
3: You are tuned into CMR at 5 PM with RJ Swati on Filmy Nukkad. It's the free time.